நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் எமது முதல் அலைவரிசை மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 11 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 18 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் முதல் தேதி திங்கட்கிழமை. நேரம் 5:51. சுத்த சாவேரி ராகத்தில் மங்கள இசை.

0: சுத்த சாவேரி ராகத்தில் மங்கள இசை கேட்டோம்.
1: குறளமுதம்
2: ஊழ் 38 அதிகாரம் 5 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சி நிரல். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். 6:35 வயக்காடு. தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாளின் சிறப்பு சொல்லும் நாள் மலர். காலை 7 மலரும் காலை மலரில் செவிச்செல்வம் வழங்குபவர் எம் ராஜா அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள். காய்கனி விலை நிலவரம், தோல் நோய் நிபுணர் டாக்டர் ஆர் பாலகணபதி அவர்கள் தரும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் இயற்கையே உயிரே உலக சுற்றுச்சூழல் நாள் சிறப்பு தொடரில் உயிர் நீர். பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் உயிரி தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் வசந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும். காலை மணி 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் இதயராகம். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பில் மூத்தோரை பேண ஒன்றிணைவோம். திருச்சி மூத்த மனநல ஆலோசகர் டாக்டர் சயீதா ஷெரீன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10 போடு ஆட்டம் போடு, 10:30 காதலன் காதலா காதலா ஆகிய படங்களிலிருந்து இருபட பாடல்கள் கேட்கலாம். முற்பகல் 11 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் உங்களோடு நாங்க. பகல் 12:10 மங்கையர் உலகம். தூங்காத கண்கள். திருவிழா, குடும்ப நிகழ்வுகள், பண்டிகைகள் என தூக்கத்தை தள்ளி வைத்த சூழ்நிலை பற்றி தோழியர் பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 பாப்கார்னர். 1 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரகீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் குறித்து அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் ஜி அழகு கண்ணன் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். பிற்பகல் 2:30 கொள்ளிடம் காமராஜ் அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து திரைக்களஞ்சியம். பிற்பகல் 3 இசை தூறல். 4 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் வண்ணக்கோலங்களில் கண்டுபிடி கண்டுபிடி. மாலை 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் வண்ணக்கோலங்கள். 5 பொன் மாலை. 6 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் இயற்கை யோகா மருத்துவர் டாக்டர் எஸ் லக்ஷணா மரியாஷாலி அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7 உற்சாகம் உச்சம். இந்நிகழ்ச்சியில் கோழி இன உற்பத்தி மேலாண்மை கல்லூரியின் சேர்க்கை குறித்து ஓசூர் கோழி இன உற்பத்தி மேலாண்மை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் டி ஜெயந்தி அவர்கள் தரும் தகவல்கள். தொடர்ந்து எனக்கு பிடித்த புத்தகம் சட்டக்கல்லூரி மாணவி கே கற்பகவல்லி அவர்களின் பகிர்வுகள். இந்நிகழ்ச்சி முதல் அலைவரிசையில் காலை 10:45 இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் அரக்கு பூச்சியின் பயன்கள் பற்றிய நேர்முகத்தில் திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் சந்த் ஆசிப் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 8:05 இரவு இசை இனிமை. 9:15 இனியராகம். 10 ஞாபகம் வருதே. முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை சைதாப்பேட்டை வழக்கறிஞர் பி தண்டபாணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 8:45 வானொலி நேயர்கள் பங்கேற்கும் சித்திரம் இடம்பெறும். 9 அரங்கிசையில் டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சீதாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை, வி ஸ்ரீனிவாசராவ் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 11 தேன் சிந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரலில் டி ஆர் நவநீதம் அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை. 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:10 ஈரோடு மாவட்ட செய்திமடல். 9:15 செய்திச்சுடர். 10 அரங்கிசையில் TV சங்கரநாராயணன் அவர்களின் பாட்டு. TV ராமானுஜாச்சாருள் அவர்கள் வயலின், சேலம்

0: ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். கேட்டது நிகழ்ச்சி நிரல். சில நொடிகளில் தொடர்வது.
1: நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திரமோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வைகாசி விசாக திருவிழாவின்போது தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாயும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் 1 பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்கவுள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: மணி 2 நிமிடத்திற்கு திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் கேட்கலாம் பாரதி பண்.

0: Chintan Sundar emerged as top scorer with an innings of unbeaten 50 of 37 balls. In reply, RCB comfortably chased down the target, scoring 161 for 5 in 18 overs, powered by Virat Kohli's unbeaten 75 of 42 balls. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்போது 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் குறிக்கோள் வாழ்க்கை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள்.
3: இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட இந்த பிறவியும் வாழ்க்கையும் ஒரு வரப்பிரசாதமே. வாழ்க்கை வாழ்வதற்கே என்றும் வாழ்க்கை இலக்கு நோக்கியே என்றும் இருவேறுபட்ட நிலை உள்ளது. வாழ்க்கை வாழ்வதற்கே என்பது மனம் போன போக்கில் வாழ்வது. இலக்கு நோக்கிய வாழ்க்கை என்பது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறியோடு வாழ்வது. இதைத்தான் குறிக்கோள் வாழ்க்கை அல்லது இலக்கு நோக்கிய வாழ்க்கை என்பர். மனம் போன போக்கில் வாழ்க்கையில் இன்பத்தை நோக்கியே வாழ்வர். அவர் நல்லது கெட்டது பற்றி ஆராய மாட்டார். இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் தொடர் முயற்சி, உள்ள உறுதி, நம்பிக்கை, உழைப்பு முதலானவையெல்லாம் தேவை. இலக்கை அடையும் முயற்சியில் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமும் இடையில் தோலாது துணிந்து முன்னேறும் ஆற்றலும் தேவை. குறிக்கோள் இல்லாது கெட்டேனே என்பார் அப்பர் சுவாமிகள். வெவ்வேறு புறச்சமயங்களில் உழன்று அலைந்து திரிந்து இறுதியாக சைவ சமயத்தை பின்பற்றி தம் வாழ்நாளின் குறிக்கோளை நிறைவேற்றியமை பற்றிய அனுபவத்தை அவர் இவ்வாறு கூறுகின்றார். குழந்தை தான் விரும்பும் பொருளை அடைய பல முயற்சிகள் செய்யும். தான் விரும்பும் பொருள் எட்டாத உயரத்தில் இருந்தாலும் அதை எட்டி பிடிக்க பல முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கும். அதனால் முடியவில்லை என்றால் அடுத்தவர் உதவியை நாடியோ அல்லது அடம்பிடித்தோ அந்த பொருளை அடைந்தே தீரும். சில சமயம் குழந்தையை சமாதானப்படுத்த வேண்டி வேறொன்றை காட்டி அதன் எண்ணத்தை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபடுவர். குழந்தைகள் விடாப்பிடியாக அடம்பிடித்து தான் விரும்பிய பொருளை அடைந்தே தீரும். இலக்கு நோக்கிய வாழ்க்கையும் இப்படித்தான். முதலில் இலக்கு எதுவென்று தீர்மானித்தல், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடல், பின்னர் அதனை நோக்கியே முயற்சி செய்தல். இலக்கு நோக்கிய முயற்சியில் ஏற்படும் தடைகள், அவற்றை தகர்ப்பது தொடர்பான செயல்பாடுகள், அதற்கு உதவியாக இருப்பன, இலக்கை அடையும் கால வரையறை, அதற்கு செலவிடும் மூலதனம் ஆகிய பொருள் மற்றும் உழைப்பு, இவை அனைத்தையும் பன்முக ஆளுமையுடன் கையாளும் திறன்கள் ஆகிய இவையே இலக்கை அடையும் வழிமுறைகளாகும். பொருள், கருவி, காலம், வினை, இடனுடு ஐந்தும் இருள் தீரை எண்ணி செயல் என்னும் வள்ளுவர் குறளும் இவ்வுண்மையை மெய்ப்பிக்கும். வெற்றியில் வீறு கொண்டு எழுவதும் தோல்வியில் துவண்டு விழுவதுமாக இருக்கின்றோம். உணர்வு நிலையிலிருந்து விடுபட்டு அறிவு நிலைக்கு ஆட்படும் மனிதர்கள் இன்ப துன்பத்தை சமமாக பாவிக்கின்ற மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் வாழும் மனிதர்கள் தோல்வியிலிருந்து அனுபவத்தை கற்றுக்கொண்டு வெற்றி பெறுகின்ற நுட்பத்தையும் அறிந்து கொள்வார்கள். காலம், இடம், சூழல் ஆகியன மாறிக்கொண்டே வருகின்றன. ஒவ்வொரு பருவத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப, இடத்திற்கும் ஏற்ப வாழ்க்கை முறைகளும் மாற்றம் வந்து கொண்டே இருக்கின்றன. காலப்போக்கில் ஏற்படும் தொழில் வளர்ச்சியும் அறிவியல் முன்னேற்றமும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டே செல்கின்றன. ஊரோடு ஒத்துப்போதல் என்ற நிலையில் சமூக முன்னேற்றத்தோடு நாமும் பங்கெடுத்துக் கொண்டு இலக்கு நோக்கிய வாழ்க்கையில் வாழ்ந்து இலக்கை எட்ட வேண்டும்.
2: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் குறிக்கோள் வாழ்க்கை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
4: இசைக்கும் தென்றலாய் காற்றையும் சுகமாக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் ஆனந்தராகம்.

இந்த உலகத்தில் மரம், மலை, கடல், பூமி என எங்கும் அன்பால், நேசத்தால், காதலால், கருணையால் நிரம்பி வழிகிறது. மனிதனுக்கு தொட்டு ஸ்பரிசித்து கட்டி அணைத்து கவர்ந்து கொள்ளும் கலைநயம் தெரியவில்லை, அவ்வளவுதான்.

பாடலை பாடியிருந்தார் பாம்பே ஜெயஸ்ரீ. பணத்தை மட்டும் சம்பாதித்தவர் இருக்கும்போது வாழ்கிறார், அன்பையும் உறவையும் சேர்த்து சம்பாதித்தவர் இறைவனடி சேர்ந்த பிறகும் வாழ்கிறார். ஒவ்வொரு நாளும் இளமை கலைகிறது, முதுமை படர்கிறது. ஏனெனில் காலம் நம் கையில் இல்லை, காலத்தின் கையில்தான் நாம் இருக்கிறோம். விழிப்போடு இருப்பதுதானே சரி. ஆனந்த ராகத்தின் அடுத்த பாடல் ஏ.ஆர். ஷேக் முகமதின் குரலில்.

கவலையில்லாத மனிதன் உலகில் உண்டு, ஆனால் சிக்கல் இல்லாத மனிதன் உலகிலேயே இல்லை. வாழ்க்கையில் சிக்கல்கள் அவசியம்தான். சிக்கல்கள் நம்மை வலிமையாக்கும், புதிய பாடங்களை கற்றுத்தரும், நம்பிக்கையோடு முன்னேற தூண்டும்.

கோவில் செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் நாதன் கோயில் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் கோயில் வைகாசி பிரம்மோற்சவத்தில் காலை பெருமாள் உள்பிரகார புறப்பாடு, உற்சவர் திருமஞ்சனம், மாலை சேஷவாகனம். கரூர் மாரியம்மன் ஆலய வைகாசி திருவிழாவில் இரவு 7 மணிக்கு வேப்பமர வாகனம்.

மரபிசையோடு பண்டிசை, தரமான தகவல்களோடு அருமையான திரை இசை தரும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு எப்போதும் இணைந்திருங்கள். நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிகளுக்கு தொடுங்கள் தொலைபேசி எண்கள்:

0: 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு எண்ணோடு 240 102 1 246 102 1 வாட்ஸ்அப் எண் 938 546 102 1.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 18 திங்கட்கிழமை. இப்போது கேட்கலாம். வயக்காடு.

0: என்னண்ணே காலையிலேயே பட்டாப்பட்டி ட்ரௌசரை போட்டுட்டு கிளம்பிட்டீங்க? எங்கண்ணே?
1: கிளம்பிட்டேன் தம்பி, கிளம்பிட்டேன். இந்தா ஐநா சபை இருக்குல்ல, ஐநா சபை.
0: ஆமா,
1: அங்க அண்ணனை பேச கூப்பிட்டுருக்காங்கப்பா. அதான் ஒரு எட்டு போய் பேசிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன்பா.
0: அங்கே போக இந்த பட்டாப்பட்டி ட்ரௌசர்லாம் செட் ஆகாதானே?
1: ஓ அப்படியோ, அப்போ வேற என்னத்தான் செட் ஆகும்?
0: உங்களுக்கு கோவணம் தானே செட் ஆகும்.
1: என்னப்பா தம்பி கிண்டல் பண்றியா என்ன?
0: ஆமா, நீங்க மட்டும் ஐநா சபையில பேச போறேன்னு சொன்னது மட்டும் நக்கல் இல்லையா, கிண்டல் இல்லையா?
1: இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் எப்படிப்பா பொறுப்பாவேன்? நான் பேச போறது தவக்கலையில நடக்க போற ஐயனார் சபையத்தான் சுருக்கி ஐநா சபைன்னு சொன்னேன்.
0: இப்படி சுருக்கி சொன்னா எனக்கு எப்படி விளங்கும்? சரி, சபையில என்ன பேச போறீங்கன்னு சொல்லுங்க.
1: தம்பி, ஊர்ல உள்ள எல்லா விவசாயிகளும் பணம் இருக்குதோ இல்லையோ கடனை உடனே வாங்கி கம்பி வேலையை போட்டுடுறாங்க. அதனால விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பு தான் ஏற்படுது. அதை தடுக்க உயிர் வேலி அமைக்கணும்னு சொல்ல போறேன்பா.
0: அது என்ன உயிர் வேலின்னா? புது மேட்ரால இருக்கு.
1: அப்படி கேளு தம்பி, சொல்றத கேளு. வரப்புல இரும்பு வேலிக்கு பதிலாக அடுக்கு முறையில கிழுவ, குடுக்காப்புளி, கருவேல மரம், குடைவேல மரம், காக்கா முள்ளு, சங்கு முள்ளு, யானை கத்தால இருக்குல்ல,
0: ஆமா,
1: அது சப்பாத்தி கள்ளி, அகத்தி, இளந்த செடி நல்ல ருசியா இருக்குமே, கலாக்கா செடி, காரை முள்ளு, சூரமுள்ளு, வில்வம், முள்கிழுவை, சூடான் முள், முள்கள்ளி, பரம்பமுள், பரண்ட, இதெல்லாம் நடலாம். நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க பாருப்பா. கேட்டுக்க, இன்னும் அது கூட தூதுவளை, பண்ணைக்கீரை, கோவக்காய், செம்பருத்தி, வெட்டி வேறு, எலுமிச்சம், நல்லா இருக்குமே ஜூஸு.
0: ஆமா ஆமா,
1: உங்க எரும மாட்டு கூட குடுப்பிய, அது மருதான, சோத்துக்கத்தால, நிலவேம்பு, சிறியானங்க, பெரியானங்க, ஆடாதோட, ஊமத்த, காட்டாமணக்கு, இதெல்லாம் சேர்த்து போட்டா அது நல்ல உயிர் வேலி ஆயிடும் தம்பி. அந்த உயிர் வேலிகள் நல்லா வளர்ந்தா குருவி, ஓணா, தவளை எல்லாம் விவசாயத்தை சேதப்படுத்தக்கூடிய பூச்சிகளை கொண்டுடும். பாம்பு, ஆந்த, இதெல்லாம் வந்து எலிகளை பிடிச்சிரும். ஆடு மாடுகள் வேலியில மேயும் போது உயிர் வேலியில உள்ள பல வகையான மூலிகைகளை சாப்பிட்டு நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்கும். அது மட்டும் இல்ல தம்பி, நிறைய இடங்கள்ல திருடர்கள் விவசாயிகளோட மோட்டார் பம்பு செட் ரூம்ல புகுந்து மின்சார வயர்களை அறுத்து எடுத்துட்டு போயிடுறாங்க. இதை கட்டுப்படுத்தவும் இந்த உயிர் வேலி நமக்கு உதவுது. உயிர் வேலி அமைச்சா ஈஸியா திருடர்கள் வந்து திருடிட்டு போக முடியாது. எப்படி?
0: அட சூப்பர்ண்ணே, நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானின்னு
1: அப்படி சொல்லு.
0: ஒண்ணு செய்யண்ணே, இந்த பாறை மாதிரி இருக்க என் நெஞ்சில உங்க கையெழுத்த ஆட்டோ கிராப்பா போடுங்கண்ணே.
1: போட்டுருவா?
0: அந்த கையெழுத்த பத்திரமா பாத்துக்கோண்ண.
1: தம்பி, பாறையில என் பேனா எழுதா.
0: சரி,
1: அதனால என்கிட்ட இருக்கிற ஒரு கோணி ஊசி. என்னதே
0: கோணி ஊசியா?
1: கோணி ஊசிய வச்சு நர நரன்னு கீறி கையெழுத்து போட்டுடவா? நல்லா கூர்மையா இருக்குப்பா கோணி ஊசி.
0: பெரிய மனுஷன் கையெழுத்து போட கேட்டா என் நெஞ்ச சிதைச்சிடுவீங்க போலயே.
1: நீ தானப்பா பாறை நெஞ்சுன்னு சொன்ன.
0: ஒரு பேச்சுக்கு சொன்னா ரத்தத்தை பாத்துருவீங்க போலயே.
1: இந்தப்பா இந்தப்பா, இங்க வாப்பா,
0: நான் கிளம்பிட்டேன.
2: நிகழ்ச்சியில் இனி இன்று உலக பால் தினம். உலக பால் தினம்

என்பது ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பினால் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 1ஆம் தேதியன்று கொண்டாடப்படுகிறது. உலகளாவிய உணவாக பாலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்காக கடைபிடிக்கப்படும் ஒரு சிறந்த நாளாகும். 2026ஆம் ஆண்டிற்கான உலக பால் தினத்தின் மைய கருத்து பெண் விவசாயிகளை கொண்டாடுதல் என்பதாகும். பால்வளத்துறையில் பெண்களின் முக்கிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் இக்கருப்பொருள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இயற்கை தரும் இனிய ஊட்டச்சத்து பானம் பாலாகும். உலகளவில் மில்லியன் கணக்கான குடும்பங்களுக்கு ஊட்டச்சத்தை வழங்கும் பால்துறையின் தாக்கத்தை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் இத்தினம் கொண்டாடப்படுகிறது. ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் பால் மனித

கொண்டாடுதல் என்பதாகும். பால்வளத்துறையில் பெண்களின் முக்கிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் இக்கருப்பொருள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இயற்கை தரும் இனிய ஊட்டச்சத்து பானம் பாலாகும். உலகளவில் மில்லியன் கணக்கான குடும்பங்களுக்கு ஊட்டச்சத்தை வழங்கும் பால்துறையின் தாக்கத்தை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் இத்தினம் கொண்டாடப்படுகிறது. ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் பால் மனிதர்களுக்கான ஒரு வரமாகும். ஆம், டீ, காபி, தயிர், மோர், வெண்ணெய், நெய் என நம் வாழ்வின் முக்கிய அங்கமாக விளங்குகிறது. தினமும் 500 மில்லியளவு பாலை அருந்துவது உடல் நலனுக்கு உகந்தது என மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள்.

0: பால் வளத்தை அள்ளித்தரும் கறவை மாடுகள் நமது செல்வமாகும். ஆம், கறவை மாடுகளில் காணப்படும் பால் காய்ச்சல் என்பது ஒரு நோயல்ல, இது ஒரு வளர்சிதை மாற்றத்தினால்தான் ஏற்படுகிறது என உணர்த்துகிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சி. லாவண்யா அவர்கள்.
1: நம் நாடு வந்து விவசாய நாடு. இந்த விவசாய நாட்டில் வேளாண்மைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவுக்கான முக்கியத்துவம் வந்து கால்நடை வளர்ப்புக்கும் உள்ளது. நம்ம நாட்டில் பெரும்பாலான விவசாயிகள் பார்த்தோம்னா சிறு குறு விவசாயிகளாக தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட அதிகப்படியான எண்ணிக்கையில் மாடுகள் இல்லைனாலும் ஒரு 5-10 எண்ணிக்கையிலான மாடுகளை வச்சு தான் வளர்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரியான மாடுகள் வளர்க்கும் போது மிகவும் முக்கியமாக அவங்க பால் உற்பத்தியை நம்பி மாடுகளை வளர்க்கக்கூடிய நிலை இருக்குது. இந்த மாதிரி மாடுகள் வளர்க்கும் போது நம்ம பல்வேறு வயதுடைய மாடுகளை நம்ம வளர்க்குறோம். கன்றிலிருந்து காளை மாடுகளும் சரி, உழவுக்கு பயன்படும் காளை மாடுகள், கறவை மாடுகள், இல்லை வறட்சி நிலையில் இருக்கக்கூடிய மாடுகளையும் நம்ம வளர்க்குறோம். இதில் அதிகமாக எளிதில் நோய்வாய்ப்படக்கூடிய மாடுகள் வகை பார்த்தோம் அப்படின்னாவே அது கறவை மாடுகளாகவும் அண்மையில் கன்றுகின்ற மாடுகளாகவும் இருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்று போடக்கூடிய நிலையில் இருக்க மாடுகள் அல்லது அண்மையில் கன் போட்ட மாடுகளில் வந்து நோய் எதிர்ப்பு திறன் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். அது இல்லாமல் அதனோட உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் இழப்பு, தாது உப்புகளோட இழப்பு காரணமாக நோய் எதிர்ப்பு திறனும் குறைந்து எளிதில் வந்து இந்த மாடுகள் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. முக்கியமாக கறவை மாட்டுலையும் எருமை மாடுகள்லையும் ஏற்பல் காய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு வளர்சிதை மாற்ற குறைபாட்டு நோய். இது வந்து ஒரு நோயே கிடையாது. பால் காய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு நோய் அப்படின்ற ஒரு தவறான புரிதல் இருக்கு. இது ஒரு நோய் கிருமியினால ஏற்படக்கூடிய ஒரு நோய் தொற்று கிடையாது. இது முக்கியமாக கால்சியம் என்ற சுண்ணாம்பு சத்து குறைபாடு ஏற்படுறதுனால தான் இந்த பால் காய்ச்சல் ஏற்படுகிறது. அதிகளவு பால் கறக்கக்கூடிய மாடுகளை தான் பாதிக்குது. ஆனால் இந்த காய்ச்சல்ங்கிற சொல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தவறான புரிதல் தான். ஏன்னா இந்த கால்சியம் குறைபாட்டினால் பாதிக்கப்பட்ட மாடுகள்ல காய்ச்சல் இருக்காது. இதனோட முக்கியமான அறிகுறி வந்து காய்ச்சல் இருக்காது, இல்ல உடலுடைய வெப்பநிலை வந்து சராசரிக்கும் குறைவாக தான் இருக்குமே ஒழிய இந்த கால்சியம் குறைபாட்டுல காய்ச்சலே இருக்காது. இந்த பால் காய்ச்சல் அப்படின்னு நம்ம உபயோகிக்கப்படக்கூடிய சூழல் வந்து நம்ம ஒரு தவறான புரிதலா தான் இருந்து வருது. இந்த காரணங்களை எல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு இந்த பால் காய்ச்சல் வருவதற்கு முன்னாடியே தடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் காய்கறி நாற்றுகளான தக்காளி, கத்தரி, மிளகாய் போன்ற நாற்றுகள் குளித்தட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாற்றுகள் தேவைப்படும் விவசாயிகள் முன்பதிவு செய்து பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843218818. மீண்டும் ஒருமுறை அலைபேசி எண் 9843218818 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: இன்று காலை 8 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் வழங்கும் இயற்கையே உயிரே உலக சுற்றுச்சூழல் நாள் சிறப்பு தொடரில் உயிர் நீர் பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் உயிரி தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் வசந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம்.
2: மாநில செய்தி அறிக்கை.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர்.

0: தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைன் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மியான்மர் அதிபர் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இரு நாடுகளுக்கிடையிலான உறவுகள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் மியான்மர் அதிபரை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சந்தித்து பேசினார். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் புதுதில்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இதில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை பெற்றோர் சுட்டிக்காட்டியதை அடுத்து ஐஐடி மற்றும் கணினி பாதுகாப்பு நிபுணர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் இந்த வலைதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கண்டறியப்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகள் அனைத்தும் முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழ்மையான விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் வகையில் வாய்ப்புகள் வழங்கப்படுவதோடு அவர்களுக்கான விளையாட்டு கட்டமைப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்றார். கோவை நேரு விளையாட்டரங்கில் பராமரிப்பு பணிக்காக ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ள போதிலும் அந்த அரங்கம் தொடர்ந்து பழுதடைந்த நிலையிலேயே உள்ளது என்றும் இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள ஆசனூர் மலைப்பகுதியில் மாவனத்தம் பழங்குடியினர் மலை கிராமத்தில் மக்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: பழங்குடி மக்களுடைய கோரிக்கைகள், மாணவர்களுடைய தேவைகள் என்னங்கிறத பார்த்துருக்கிறோம். மலைப்பகுதியில் உணவு எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து ஆய்வு செஞ்சோம். அம்பேத்கர் கல்வி திட்டத்தின் மூலமாக வந்து அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கு. நொய்டாவில் வந்து 10க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை வந்து பிளஸ் டூ முடிச்ச பிள்ளைகளை நாங்கள் வந்து அனுப்புறோம். இது தாட்கோ நிறுவனத்தின் மூலமாக அந்த கடன் உதவி கொடுத்து தான் நாங்கள் பண்றோம். படிப்பின் மூலமாக அவர்களை வந்து கவனத்தை மேலும் வந்து அவருடைய வாழ்க்கை உயர்த்துவதற்கு அவர் கவனத்தை வந்து மேலும் வந்து சிறப்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்றோம். கட்டாயம் இந்த துறை வந்து அந்த மக்களுக்கான துறையாக, மக்களுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடிய துறையாக நாங்கள் வந்து அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறோம். நாங்கள் அதிகாரிகளோடு கலந்து பேசி வங்கி அதிகாரிகளையும் வரவழைத்து அவர்களோடு பேசி கடன் உதவி வந்து எளிமைப்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதலை நாங்கள் செஞ்சுருக்கிறோம்.
0: தூய்மையை வலியுறுத்தி திருப்பரங்குன்றத்தில் 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்ட மாரத்தான் ஓட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்து பங்கேற்ற குழந்தைகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருத்தல், உடல் நலத்தை சீராக பராமரித்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்கள்

0: சம்பவங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் வருகையை முன்னிட்டு திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 10 மணி முதல் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் திருவெரும்பூரிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் மாநகர பேருந்துகள் மெயின்கார்டு கேட் மற்றும் காந்தி சிலை அருகே பயணிகளை இறக்கிவிட்டு மேலரசன் சாலை வழியாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவானை காவல் வழியாக வரும் பேருந்துகள் மாம்பழச்சாலை பகுதியில் பயணிகளை இறக்கிவிட்டு திரும்பிச் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் சத்திரம் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படாது என்றும் அவை மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனான் மீதான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. ஹிமாச்சலப் பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவர் ஹர்ஷ்வர்தன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். நிர்வாக காரணங்களுக்காக சேலம் வழியாக செல்லும் ஈரோடு மேட்டூர் பயணிகள் ரயில் உட்பட 4 ரயில்களின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் விசைப்படகுகளை தயார் செய்யும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த இருக்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. மதுரை, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதியில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதிய விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும், புவனேஸ்வர் குமார், ஹாசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், க்ருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்ட நாயகன் விருது விராட் கோலிக்கும் தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்சிக்கும் வழங்கப்பட்டது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆட்டத்தில் துவக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் கிளாங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற உள்ளது. 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக CBSE தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக

0: நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆறு மணி 55 நிமிடத்திற்கு திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்றைய நாளின் சிறப்புகளை சொல்ல
2: மலர்கிறது நாள் மலர்.
3: இன்று உலக பால் தினம். ஊட்டச்சத்துக்கான சிறந்த ஆதாரம் பால். பால் பண்ணை தொழில் பல கோடி பேரின் வாழ்வாதாரம். உலகளாவிய உணவான அதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பால் உலக பால் தினம் முதன் முதலில் 2001 ஆண்டில் அனுசரிக்கப்பட்டது. நாட்டின் தலைசிறந்த ஆராய்ச்சி மையங்களில் ஒன்றான டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் தோராப்ஜி டாடா அறக்கட்டளையினால் இதே நாளில் தொடங்கப்பட்டது. ஆண்டு 1945. முன்னாள் குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ ரெட்டியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1996. மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட இவர் சுதந்திர போராட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இந்திய அரசியல் சாசன நிர்ணய சபை உறுப்பினராகவும் பணியாற்றிய இவர் ஆந்திர முதல்வராகவும் மத்திய அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல, தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கையே என்ற ஹெலன் கெல்லரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1968. விழிச்சவால் செவித்திறன் குறைபாட்டால் தன் உணர்வுகளை எந்த வகையிலும் வெளிப்படுத்த இயலாமல் தவித்த அவர் வாழ்வில் ஒளியேற்றினார் ஆசிரியராக வந்த ஆனி செலிவன். புத்தகங்களை தனது உற்ற துணையாக கொண்ட இவர் தன்னுடைய வாழ்க்கையை ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்ற நூலாக வடித்துள்ளார். இது தவிர லைட் இன் மை டார்க்னஸ் உள்ளிட்ட தன்னம்பிக்கை தரும் நூல்களையும் தந்தவர். தான் பேசாமல் தன்னை பற்றி உலகையே பேச வைத்தவர் ஹெலன் கெல்லர். கட்டுரையாளர் கே ஏ அப்பாஸின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1987. எனது மரணத்திற்கு பின்னர் என்னை சந்திக்க விரும்பினால் நான் எழுதியிருக்கும் 70க்கும் மேற்பட்ட புத்தகங்களில் ஒன்றை எடுத்து படியுங்கள். அவ்வாறில்லையெனில் நான் தயாரித்த அல்லது வசனம் எழுதிய திரைப்படங்களில் ஒன்றை பாருங்கள். பழுப்பேறிய செய்தித்தாள்கள் உங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தாதெனில் நூலகத்துக்கு சென்று நான் எழுதிய ஆயிரக்கணக்கான கட்டுரைகளை வாசியுங்கள். அங்கே நான் உங்களுடன் இருப்பேன் என்கிறார் கே ஏ அப்பாஸ். நவீன பெங்களூருவை கட்டமைத்தவராக கருதப்படும் சேஷாத்ரி ஐயர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1845. மைசூரு ராஜ்யத்தில் மிக நீண்ட காலம் திவானாக பணியாற்றுகையில் ரயில்வே, நீர்ப்பாசனம், சுரங்கப்பணிகள் ஆகியன முன்னேற்றம் பெற்றன. பெங்களூருவில் கண்ணாடி மாளிகை, விக்டோரியா மருத்துவமனை, விவசாய வங்கிகள் என மக்கள் நலப் பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர் சேஷாத்ரி ஐயர். முன்னாள் ரயில்வே இணையமைச்சர் சுரேஷ் அங்காடி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1955. 2004 முதல் நடந்த 3 மக்களவைத் தேர்தல்களில் தொடர்ச்சியாக போட்டியிட்டு வென்ற இவர் 2019 ஆண்டு ரயில்வே இணையமைச்சராக பொறுப்பேற்றார். துறை சார்ந்த தகவல்களை துல்லியமாக எடுத்துரைப்பதில் வல்லவரான சுரேஷ் அங்காடி கரோனா பெருந்தொற்றினால் 2020 செப்டம்பரில் காலமானார். லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாடுகளில் பங்கேற்ற சர் ஏ டி பன்னீர்செல்வம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1888. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற இவர் 2 உலகப்போரின் போது ஆங்கில அரசின் போர்க்கால அமைச்சரவைக்கு ஆலோசகராகவும் பணியாற்றினார். தமிழ்வேள் உமா மகேஸ்வரனுடன் இணைந்து தமிழ்மொழி வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் ஏ டி பன்னீர்செல்வம். எளிய விவசாய பின்னணியிலிருந்து உயரிய பதவிகளை அலங்கரித்த ஹெச் டி தேவிகௌடா நாட்டின் பிரதமராக பதவியேற்ற நாள் இன்று. ஆண்டு 1996. பளு தூக்குதலில் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் கர்ணம் மல்லேஸ்வரி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1975. 1994 உலக பழுதூக்கும் போட்டியில் தங்கப்பதக்கம், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் என பல பதக்கங்களை வென்றதோடு 2000 ஆண்டில் சிட்னி ஒலிம்பிக்கில் 69 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று இந்தியாவிலிருந்து ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற ஒரே பெண்மணி என்ற பெருமையை பெற்றார் மல்லேஸ்வரி.

0: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
1: நேரம் 7 மணி.

பூவின் மொட்டுக்கள் போல மௌனமாக இல்லாமல், மலர்ந்த பூக்கள் போல எப்போதும் சிரித்து கொண்டே இருப்போம், அனைத்தையும் அன்பால் வெல்வோம். திருச்சிராப்பள்ளி வானொலியில் நேயர்கள் இப்போது கேட்கலாம் காலை மலர்.

0: செவிச்செல்வம். வழங்குபவர் குறுங்குளம் முத்துராஜா அவர்கள்.
1: அன்பு குழந்தைகளே, அருமை பெற்றோரே, திருச்சி வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பெரும்பாலான பள்ளிகளில் மாணவர்களை அவர்களது கற்றல் திறன் அடிப்படையில் தரம் பிரிக்கின்ற நடைமுறை இருக்கின்றது. ஒவ்வொரு வகுப்பறையிலும் மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், ஸ்லோ லேர்னர் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றனர். கற்றல் என்பது அறிவை தேடுவதற்கான செயல்பாடு. ஆனால் மாணவர்களிடையே எப்போதும் யார் முந்தி என்ற ஒரு போட்டி மனப்பான்மை காணப்படுகிறது. கெடுவாய்ப்பாக பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பள்ளிகள் என அனைத்து தரப்புமே இந்த போட்டிகளை ஊக்குவிப்பதாகவே இருக்கின்றன. அரசு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடிக்க பள்ளிகளுக்கிடையே போட்டி, கல்வி மாவட்டங்களுக்கிடையே போட்டி, மாநில அளவில் யார் முதலிடம் என்ற போட்டி. இந்த போட்டிகள் ஒருவேளை மாணவர்களின் செயல்பாடுகளுக்கு ஊக்கம் தருவதாக இருக்கலாம். ஆனால் அறிவை தேடும் மகிழ்ச்சியான கற்றல் என்ற நோக்கம் இங்கே சிதைக்கப்படுகிறது. எறும்பு முதல் யானை வரை ஒவ்வொரு உயிரினமும் தனது வாழ்க்கைக்காக வாழ்க்கையின் போக்கில் கற்றுக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஆறறிவு மனிதன் கல்வியை ஒரு போட்டிக் களமாக மாற்றியிருக்கிறான். விளையாட்டை மலையாளத்தில் களி என்று சொல்வார்கள். களி என்றால் களிப்பு, மகிழ்ச்சி தருவது. ஆனால் இன்றைய நிலைமை என்ன? விளையாட்டும் கூட ஒருவரை மற்றொருவர் வெல்வதற்கான போட்டியாகவே ஆகிவிட்டது. இரு நாடுகளுக்கு இடையே நிலவும் அரசியல் பகைமை அணிகளுக்கிடையே விளையாட்டு போட்டிகளில் பிரதிபலிக்கிறது. போட்டிகள் குழந்தைகளிடத்தில் நட்புக்கு மாறாக எதிர்ப்பையும் வெறுப்பையும் விதைக்கின்றன. போட்டிகளால் மாணவர்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகின்றனர். உடன்படிக்கும் மாணவனின் வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவனை மிக கடுமையாக தாக்கி காயப்படுத்துகின்ற நிகழ்வுகள் கூட சில இடங்களில் நடந்திருக்கின்றன. போட்டியை சமாளிக்க முடியாமல் தாழ்வு மனப்பான்மையில் குறுகி போவது, தற்கொலை செய்து கொள்வது போன்ற தவறான முடிவெடுக்கும் விபரீதங்கள் கூட நடந்து விடுகின்றன. ஆரோக்கியமான போட்டிகள் இருக்க வேண்டியதுதான். ஆனால் அதே சமயம் வெற்றி தோல்விகளை சமமாக எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவத்தை குழந்தைகள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். கால்பந்து, கிரிக்கெட் போன்ற பிரபல விளையாட்டு போட்டிகளின் போது ஒவ்வொரு அணிக்கும் ஒரு ரசிகர் பட்டாளம் உருவாகிறது. இந்த ரசிகர்களே எதிரிகளாக மாறி பிரிந்து விவாதம் செய்வதை பார்க்க முடிகிறது. இத்தகைய போட்டிகளை உயிர்ப்புடன் வைத்துக் கொள்வதன் பின்னணியில் நிறைய வணிக நோக்கங்களும் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தவிர்த்து கல்வியாக இருந்தாலும் விளையாட்டாக இருந்தாலும் அதற்கான சரியான நோக்கத்தோடு செயல்பட வேண்டும். நல்ல நட்பையும் இணைந்து செயல்படும் குழு மனப்பான்மையையும் வளர்ப்பதாக கல்வியும் விளையாட்டும் இருக்க வேண்டும். அது மாணவர்களுக்கு மகிழ்ச்சி. அன்பான குழந்தைகளே, எனது அக்கா குருவி பாடல் தொகுப்பில் இருந்து ஒரு பாடல், குடைராட்டினம்.

0: செவிச்செல்வம் வழங்கியவர் குறுங்குளம் முத்துராஜா அவர்கள்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சென்னை சைதாப்பேட்டை வழக்கறிஞர் பி தண்டபாணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:45 வானொலி நேயர்கள் ராஜம்மாள், ஸ்டெல்லா, திலகவதி, மைதிலி, மரியா லிபியாள் ஆகியோர் பங்கேற்கும் சித்திரம் இடம்பெறும். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி, தூத்துக்குடி.

0: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்ட மேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மத்திய பிரதேச மாநிலம் ராய்சன் மாவட்டத்தில் இதனை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்திற்கு அனைத்து மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக நேற்று காணொலி வாயிலாக அவர் வேளாண் அறிவியல் மையங்கள், வேளாண் ஆராய்ச்சி மன்றங்கள், வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய மாநில அரசின் வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாநில முதலமைச்சர்களின் ஒத்துழைப்பை கோருவதற்காக அவர்களுடன் தாம் தொலைபேசியில் பேசியதாகவும் அவர் தெரிவித்தார். மண்வள பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு இயக்கம் அன்னை பூமியை பாதுகாப்பதோடு விவசாயத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் என்று அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. புதிதாக 35 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். மாநில தலைமைச் செயலகமான நபன்னாவில் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் அமைச்சர்களுக்கு மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். இதனை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மேற்கு வங்க மக்கள் அளித்த தீர்ப்பின்படி புதிய அரசின் முழுமையான அமைச்சரவை இன்று அமைய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திரு டி கே சிவகுமார் மற்றும் இடைக்கால முதலமைச்சர் திரு சித்தராமையா ஆகியோர் புதிய அமைச்சரவை குறித்து தில்லியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்களிடம் சந்தித்து பேச உள்ளனர். இதற்காக இரு தலைவர்களும் பெங்களூருவிலிருந்து தில்லி விரைந்துள்ளனர். அவர்களுடன் திரு சித்தராமையாவின் மகனும் மாநில சட்டமேலவை உறுப்பினருமான திரு எதீந்திராவும் டெல்லி சென்றுள்ளார். திரு டி கே சிவகுமாரின் புதிய அமைச்சரவையில் திரு எதீந்திராவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் முந்தைய அமைச்சரவையில் இருந்த சிலருக்கு பதிலாக இந்த முறை புதிய முகங்களுக்கு அதிக வாய்ப்பளிக்கப்படும் என தெரிகிறது. இதற்கிடையே தற்போதைய மாநில காங்கிரஸ் தலைவர் திரு டி கே சிவகுமார் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதால் புதிய தலைவரை நியமிக்க காங்கிரஸ் பரிசீலித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் காலியாக உள்ள 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உடன்பாட்டின்படி பிஜேபி 11 இடங்களிலும் சிவசேனா 4 இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி 2 இடங்களிலும் போட்டியிட உள்ளன. மறுபுறம் எதிர்க்கட்சியான மகா விகாஸ் அகாடி கூட்டணி மொத்தம் உள்ள 17 இடங்களில் 15 இடங்களுக்கான தொகுதி பங்கீட்டை ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதன்படி காங்கிரஸ் 8 இடங்களிலும் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு 4 இடங்களிலும் திரு சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 3 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. மீதமுள்ள நாசிக் மற்றும் நாந்தேட் ஆகிய 2 இடங்களுக்கான பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய இன்று இறுதி நாளாகும். இதற்கிடையில் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு கட்சி தனது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. திரிபுரா மாநிலத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் செயல்படுத்துமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திரிபுரா மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மின் திட்டங்கள் தொடர்பாக நேற்று மத்திய எரிசக்தி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தலைநகர் அகர்தலாவில் மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா மற்றும் அமைச்சர்களுடன் ஆய்வு நடத்தினார். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை ஆய்வு செய்த அவர் அதனை விரைவாக செயல்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் இப்பணிகள் முடிவடையும் என்று மாநில அரசின் சார்பில் இந்த கூட்டத்தில் உறுதியளிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்படும்.

0: தொடங்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஹிமாச்சல பிரதேசத்தில் நேற்று மலைப்பகுதியில் சுற்றுலா வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் பயணம் செய்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்ததே இந்த விபத்திற்கு காரணம். இந்த விபத்து சம்பா மாவட்டத்தின் தொலைதூர பகுதியான சுராவில் நிகழ்ந்தது. உயிரிழந்தவர்களில் 7 பேர் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என்றும், மற்றொருவர் அந்த வாகனத்தின் ஓட்டுநர் என்றும் மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். மியான்மரின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு கட்டடத்தில் நேரிட்ட பயங்கர வெடி விபத்தில் 45-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சுரங்கப் பணிகளுக்காக வெடிப்பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இடத்திலேயே இந்த விபத்து நேரிட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் சுமார் 70 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தின் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இந்த அம்சங்கள் தெளிவற்றதாக இருப்பதாக வெளியான செய்திகளுக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் கட்டமைப்பு, டெஹ்ரான் நிர்வாகம் அணு ஆயுத வல்லமையை பெறுவதை முற்றிலும் திட்டவட்டமாக தடை செய்கிறது என்று அவர் கூறியுள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தையோ அல்லது அணுகுண்டையோ வைத்திருக்கக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று திரு டொனால்டு டிரம்ப் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ் முழுவதும் கால்பந்து ரசிகர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான மோதல்களில் 219 பேர் காயமடைந்தனர் மற்றும் 780-க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் ஆர்சனல் அணி வீழ்த்தி பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இதையடுத்து பிரான்சில் இரு கால்பந்து அணியின் ரசிகர்களிடையே மோதல் ஏற்பட்டது. நிலைமையை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கேரளா, குஜராத், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் மேற்கு மத்திய பிரதேசத்தின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கொங்கன், கோவா, சௌராஷ்டிரா, கட்ச், மேற்கு வங்கம், சிக்கிம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய பகுதிகளில் நாளை வரை இதே நிலை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஆட்டத்தின் தொடக்கம் முதலே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. இந்திய அணியின் சார்பில் பியாரி ஜாசா, லிண்டா கோம், மாலவிகா ஆகியோர் கோல் அடித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளையும், புவனேஷ்குமார், ஹேசில்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், குருணால் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினார். 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 18 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்டநாயகன் விருது விராட் கோலிக்கும், தொடர் நாயகன் விருது வைபவ் சூரியவன்ஷிக்கும் வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்த அணியினரின் சிறப்பான பங்களிப்பே இந்த வெற்றிக்கு காரணம் என்று செய்தியாளர்களிடம் பேசிய விராட் கோலி கூறினார். இதன் காரணமாகவே லீக் சுற்றிலேயே பெங்களூரு அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பெற்றதாகவும், இக்கட்டான சூழ்நிலையை அணியில் இடம்பெற்றிருந்த அனைத்து வீரர்களும் சிறப்பாக கையாண்டதால் இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற முடிந்ததாக அவர் தெரிவித்தார். மும்பை அணிக்கு எதிராக ராய்ப்பூரில் குறைந்த ரன் வித்தியாசத்தில் கிடைத்த வெற்றி அணிக்கு மீண்டும் பெரும் நம்பிக்கையை அளித்தது என்றும் விராட் கோலி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்குவங்கத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 17 சட்டமேலவை இடங்களுக்கான தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்படவுள்ள இருதரப்பு ஒப்பந்தத்தில் அணு ஆயுத கட்டுப்பாடுகள் குறித்த அம்சங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 7:25. இது திருச்சிராப்பள்ளி வானொலி. கேட்டு இணைந்திருக்கிறோம், இது காலை மலர்.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலியில் கேட்டிணைந்திருக்கிறோம், இது காலை மலர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபின பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் கட்டணமில்லா விடுதிகளில் சேர விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடைய மாணவ மாணவியர் விண்ணப்பங்களை விடுதி காப்பாளர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரக அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம்.

நேரம் 7:32 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியில் காலை மலர். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா அவர்களின் நினைவாக வழங்கப்படும் விருதிற்கு தைரியம் மற்றும் வீரதீர செயல் புரிந்த பெண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. awards.tn.gov.in என்ற இணையதளத்தில் வரும் 19 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: உற்சாகமான இந்த காலை நேரத்தை ஆரோக்கியமாக்க இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி தோல்நோய் நிபுணர் மருத்துவர் ஆர் பாலகணபதி அவர்கள். வணக்கம் டாக்டர். வெண்புலிங்கிற நோய் எதனால ஏற்படுது, அதை குணப்படுத்த முடியுமா? ஒருத்தருட்டு இருந்து இன்னொருத்தவங்களுக்கு அது பரவக்கூடிய நோயா டாக்டர்?
1: விட்டிலிகோங்கிறது நம்மளோட கலர் கொடுக்கக்கூடிய ஒரு செல், இந்த மெலனின் ஆர் மெலனோசைட்டுன்னு சொல்றோம். இந்த செல் எங்கெங்க இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கோ அவங்களுக்கு ஃபோக்கலாக அந்தந்த இடத்துல துளி கம்மியாக இருக்கிறது ஸ்கின் பயோப்சி மூலியமாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது தவிர தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கலாம் இதோட அசோசியேட்டடாக. அதே மாதிரி விட்டமின் டிக்கும் இந்த கலர் கொடுக்கக்கூடிய செல்களுக்கும் ஒரு ரோல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஓவர் டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்பினிசம்னா நம்மளோட உடம்புல எந்த இடத்துலையுமே கலர் கொடுக்கக்கூடிய செல்களுக்கான பிரசன்ஸே இல்லை அப்படின்னா வரக்கூடிய கண்டிஷன் தான் ஆல்பினிசம். அப்போ அந்த மாதிரி ஆல்பினிசம் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா நம்ம முடியில் இருக்கக்கூடிய கலர் கொடுக்கக்கூடிய செல்களும் இருக்காது, நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய கலர் கொடுக்கக்கூடிய செல்களும் இருக்காது, நம்மளோட உடம்புல கலர் கொடுக்கக்கூடிய செல்களும் இருக்காது. ஸோ அப்போ அந்த கலர் கொடுக்கக்கூடிய செல்கான பிரசன்ஸே நம்மளோட உடம்புல இல்லாதப்ப இதை ஆல்பினிசம்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இப்போ இந்த விட்டிலிகோங்கிறது ஒரு சிலவங்களுக்கு ஒரே ஒரு சாலிட்டரி பேட்ச் அப்படின்னா என்ன, ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விட்டிலிகோ பேச்சஸ்க்கு நிறைய விதமான லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய புது விதமான க்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்ம போட்டுன்ட்டு வெயிலுக்கு போயிட்டு காட்டக்கூடிய பயோஃபில்டர்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி க்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், கலர் இல்லாத இடத்துல நம்ம துளி கலரை ஏற்படுத்துறதுக்கு ஒவ்வொரு மொடாலிட்டி மூலியமாக, இன்றைக்கி தேதியில் எக்ஸைமர் லேசர், CO2 லேசர், அந்த மாதிரி நிறைய லேசர்ஸ் மூலியமாகவும், ஈவன் ஃபார் தட் மேட்டர் ஒரு டெர்மா பென் மூலியமாக சின்ன சின்ன மைக்ரோ சேனல்ஸ் அங்கே கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு சில விதமான க்ரீம்ஸ் அண்ட் அதர் ப்ரிப்ரேஷன்ஸ் போடுறப்போ கூட கலர் திருப்பி வரத்துக்கான ஒரு சாத்தியம் இருக்குது. அப்போது ஒரு சாலிட்டரி பேட்சாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப கவலைப்பட வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு காட்டுறப்ப அதுக்கு இன்றைக்கி தேதியில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு சில நேரங்களில் இந்த விட்டிலிகோங்கிறது ஒரே ஒரு பேட்சாக இல்லாமல் கையில் காலில் முகத்தில் உதட்டில் இந்த மாதிரி பரவக்கூடிய ஒரு கண்டிஷனாகவும் இருக்குது. ஸோ இப்போ இந்த பரவக்கூடிய கண்டிஷனாக இருக்கக்கூடிய விட்டிலிகோவில் டாக்டர்கிட்ட போய் காட்டுறப்போ டாக்டரோட முதல் இன்டென்ஷன் என்னவாக இருக்கும், இந்த பரவறத கண்ட்ரோல் பண்ணுறது தான் முதல் இன்டென்ஷன் அந்த இடத்துல. ஸோ அப்போ பரவாமல் இருக்கிறதுக்கு சில விதமான மாத்திரைகள், அதுலேயும் இன்னைக்கு தேதியில் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ பிளட் டெஸ்ட் மூலியமாக ரத்தத்தில் ஒரு சில விஷயங்கள் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துப்போம். அது தவிர எக்ஸ்ரே மூலியமாக உங்களோட

நுரையீரல் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துப்போம். பார்த்துட்டு அந்த மாதிரி மாத்திரையை மானிட்டர்டாக கொடுக்குறப்ப இந்த பரவுதலை நல்லாவே கம்மி பண்ண முடியும். ஸோ அப்போ பரவுறது அது நின்றுடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி இந்த கலர் வரத்துக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னீங்கன்னா அதுவும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இந்த விட்டிலிகோங்கிறது ரொம்ப ஒரு மென்டலி டிஸ்ட்ரெஸிங் கண்டிஷனாக இருந்ததோ இப்போவும் இட் கண்டினியூஸ் டு பி தி சேம் அப்படின்னா என்ன, ரொம்ப ஒரு மென்டலி டிஸ்ட்ரெஸிங்காக இருக்குது. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், விட்டிலிகோங்கிறது ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு கை கொடுக்கறதுனாலையோ அவங்களோட ஹக் பண்ணிக்கிறதுனாலையோ வரக்கூடிய கண்டிஷன் கிடையாது. ஸோ அதே மாதிரி விட்டிலிகோங்கிறது அவங்க பக்கத்தில் இருந்தாலோ அவங்க கிட்டேருந்து நமக்கு வரக்கூடிய கண்டிஷன் கிடையாது. ஸோ அப்போ விட்டிலிகோ இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப நம்ம வந்து கேர் அண்ட் கன்சர்னோட அவங்கள

0: அப்போ விட்டிலிகோ இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப நம்ம வந்து கேர் அண்ட் கன்சர்னோட அவங்கள அணுகணும். அது ஒரு ஸ்கின் கண்டிஷன். எப்படி நம்ம ஒரு முகப்பருவை பற்றி பேசுகிறோமோ, எப்படி நம்ம ஒரு முடி கொட்டுறதை பற்றி பேசுகிறோமோ, அதே மாதிரி தான் இந்த விட்டிலிகோவும். அவங்க கிட்ட நம்ம ரொம்ப அன்பா, ஒரு சாதாரணமா, இதை ஒரு பெரிய பிரச்சனையா நம்ம அணுகாம அவங்க கிட்ட நார்மலா அணுகிறது தான் நம்மளோட முக்கியமான விஷயங்கள் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு விட்டிலிகோ இருக்கு இல்லாட்டினா விட்டிலிகோ பரவிட்டு இருக்குன்னா முதல்ல போய் டாக்டரை பாருங்க. அந்த பரவுறத கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கலர் கொடுக்கக்கூடிய சில விதமான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர சர்ஜிக்கலாகவுமே சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதுவுமே டெர்மட்டோ சர்ஜரின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் மூலியமாகவும் இதை பெட்டர் ஆகிறதுக்கு இன்னைக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு.
1: நாளைய மருத்துவ நேரத்துல நல்ல ஆலோசனைகளோட இணைய இருக்கிறாங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் ஆர் பாலகணபதி அவர்கள்.
2: நேரம் 7:42 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது காலை மலர். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வயது முதிர்ந்தோர், மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இல்லம் தேடி குடிமைப் பொருட்கள் நாளை மற்றும் நாளை மறுநாள் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கிறாா்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: கேட்டிணைந்திருக்கிறோம், இது காலை மலர். இனி தெரிஞ்சுக்கலாம் திருச்சியில் இன்று ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு 14,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராம் ஒன்றிற்கு 290 ரூபாயாக உள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.18 அடியாக உள்ளது.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

கேட்டுக்கொண்டிருப்பது காலை மலர். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கேட்டுட்ருக்காங்க. நிறைவு பெற்ற இன்றைய காலை மலர்.

இதே ராகம் நிகழ்ச்சியில உங்க அழகான பெயர் ஊர் பெயரோட என்ன புது பாட்டு பிடிக்கும், அது என்ன படம் அப்படிங்கறத 938 546 102 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க.

0: தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: இன்று காலை மணி 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை சைதாப்பேட்டை வழக்கறிஞர் பி தண்டபாணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலி நேயர்கள் ராஜம்மாள், ஸ்டெல்லா, திலகவதி, மைதிலி, மரியா லிபியாள் ஆகியோர் பங்கேற்ற சித்திரம் இடம்பெறும் தூத்துக்குடி வானொலி நிலைய படைப்பாக நாம் இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் இதயராகம் நிகழ்ச்சியோடு நிதயராகும் நிகழ்ச்சியில் அடுத்து யார் பாட்டு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, வாரியங்காவிலிருந்து கதிரவன், வசந்தி, குளஞ்சிநாதன், மணிசேகர் இவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்கிற பாட்டு

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன்.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறான்.

மனப்புறம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: வாழை படத்திற்காக தி பாடியுள்ள பாடல்.

இன்று காலை மணி 10:45 உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சேர்க்கை குறித்து ஓசூர் கோழி இன உற்பத்தி மேலாண்மை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் டி ஜெயந்தி அவர்கள் தரும் தகவல்கள். தொடர்ந்து எனக்கு பிடித்த புத்தகம், சட்டக்கல்லூரி மாணவி கே கற்பக செல்வி அவர்களின் பகிர்வுகள் இடம்பெறும். பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி ஆர் நவநீதம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டு மகிழலாம். 12:50 பாப் கார்னர், இது மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: பாடல் கேட்டீர்கள் குட் நைட் படத்திலிருந்து. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 8:45. ஆகாஷ்வாணி.

வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி காதோடு கானம் பாடும் காற்றின் மொழி, உணர்வோடு உறவாடும் அலைவரிசை தோழி, வாழ்வை வண்ணமயமாக்கும் வசந்த பூங்காற்று.

0: நிலையில் கருத்து பரிமாற்றமும் இங்குண்டு. குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் என அனைவருக்குமான நிகழ்ச்சிகள் அலைவரிசையில் வலம் வரும். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதிய பரிமாணத்தில் ஆகாஷ்வாணி என்றும் மக்கள் மனதில். வானொலி குறித்த தங்கள் இனிய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் நமது நேயர்கள்.
1: என் பெயர் ராஜம்மா. ரேடியோனா நாங்க வந்து ரொம்ப விரும்பி கேக்குறதுமா. அந்த காலத்துல ரேடியோ இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இப்ப டிவி அது இது, சினிமா கூட அப்ப அதிகமா யாரும் போக மாட்டாங்க. ஆனா ரேடியோ தான் எல்லாமே, அதுலதான் கேக்குறது, அதுலதான் எல்லாமே வர்றது. பாட்டு, சமையல் குறிப்பு எல்லாமே அதுலதான் வரும். இந்த ரேடியோ அந்த காலத்துல நிறைய பேர் வீட்டுல இருக்காது. அது வாங்கறதுக்கு கூட எல்லாராலையும் முடியாது. ஆனா யாராவது ஒரு வீட்டுல இருக்கும், அதை வச்சு எல்லாருமே கேட்பாங்க. பெரிய டிவி பெட்டி மாதிரி இருக்கும் ரேடியோ. எங்க வீட்டுல எல்லாம் இருந்துச்சு. அந்த பெட்டி முன்னாலதான் எல்லாரும் உட்கார்ந்து, கூடி உட்கார்ந்து எல்லாருமே பாட்டு கேட்கறது எல்லாமே அதை தான் கேட்பாங்க. அப்ப காலத்துல போடுவாங்க புது வெள்ளம், ஒளிச்சித்திரம், சமையல், இந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க. புது வெள்ளத்துலதான் புது புது பாட்டா போடுவாங்க. ஆனா அப்ப எல்லாரும் நினைப்பாங்க, அந்த பெட்டிக்குள்ள இருந்து யார் பேசுறா, அவங்க எப்படி உள்ள போனாங்க, எங்க இருந்து இந்த பேச்சு வருது, எப்படி இப்படிலாம் வரும், அப்படிலாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க. யார் போய் உள்ள உட்காந்து இது பேசுறான்னு கூட கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு அறியாத காலங்கள் அப்போ அப்படி இருந்துச்சு. அப்போ இந்த ரேடியோவுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம், இப்பவும் இருக்கு. ஆனா அப்ப அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். இப்போ நிறைய குடித்தனங்கள் இருக்கிற இடத்துல நிறைய பேர் வீட்டில் இருக்காது. அந்த ரேடியோ நடுவில் கொண்டு வைப்பாங்க. எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாரும் கேட்கட்டும்னு நடுவில் வச்சிருப்பாங்க. வச்சு எல்லாரும் உட்காந்து அதை கேட்பாங்க. ஒரு போர் நடந்தாலும் சரி, ஒரு எலெக்ஷன் வந்தாலும் சரி, எல்லாமே அதை வச்சு தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு காலம். ஆனால் அந்த ரேடியோவுக்கும் லைசன்ஸ் கூட உண்டு. லைசன்ஸ் இல்லைன்னா அந்த ரேடியோவை வீட்டிலேருந்து எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் கூட இருந்துச்சு. லைசன்ஸ் இருக்கணும். அப்புறம் கரண்ட்லாம் கூட ஓடாது, பேட்டரி தான் இந்த ரேடியோவுக்கு. இன்னும் நிறைய மலைவாழ் கிராமங்களில் இந்த ரேடியோ தான் அவங்களுக்கு. இந்த ரேடியோ வச்சு அவங்க இன்னமும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ரேடியோ புகழ் அதிகமாகிட்டு தான் போகுதே தவிர குறையலானோம்.
2: என் பேர் ஸ்டெல்லா. நான் தூத்துக்குடி மூணாமேல் பகுதியிலிருந்து பேசுறேன். ஆல் இண்டியா ரேடியோ வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து அது ஒரு பழக்கப்பட்ட ஒண்ணு. நான் ரொம்ப சின்ன வயசுல வந்து எங்க தாத்தா வந்து அந்த வானொலி பெட்டி வச்சிருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு முதல் அனுபவங்கிறது ஒரு பெரிய தலைவர், மக்கள் மனதில நீங்க இடம் பெற்ற தலைவருடைய மறைவு செய்தியத்தான் அப்போ வந்து வானொலி மூலமா தெரிஞ்சோம். அந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து அந்த ஒரு தெருவே வந்து அந்த ஒரு வானொலி பெட்டி முன்னாடிதான் உட்கார்ந்துருப்பாங்க. அதுல இருந்தே நான் வந்து எனக்கு இந்த ஆல் இண்டியா ரேடியோ இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாளடைவுல வந்து அதுல வந்து பெண்கள் நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் வந்து டாக்டர் நிகழ்ச்சிகள்லாம் உண்டு. அது எல்லாமே பிரயோஜனமா இருக்கும். குழந்தைகள் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நியூஸ் வந்து காலையில நியூஸ் ரெண்டு தடவை நான் கேட்பேன். மற்றபடி வந்து எண்ணுயிர் தோழின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுல வந்து பிசினஸ்ல ஜெயிச்ச பெண்களுடைய இதை பத்தி சொல்லுவாங்க. அது ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ சமீபத்துல கூட ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நான் கலந்துகிட்டேன். என்னோட குரலே நான் கேட்டு என்னுடைய விருப்ப பாடல நான் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ வரைக்குமே வந்து நல்லா செயல்பட்டு வர்ற, எவ்வளவுதான் வந்து டெக்னாலஜி வளர்ந்தாலுமே வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து பொதுமக்கள் மத்தியில அதோடைய இதை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. 90 வருடத்துக்கு மேலாக செயல்பட்டு வரும் இந்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு எனது வாழ்த்துக்கள்.
3: தூத்துக்குடியிலிருந்து திலகவதி. வானொலி மின்காந்த அலைகளை பயன்படுத்தி தகவல்கள், இசை, செய்தி என எல்லாவற்றையும் உடனே வழங்கக்கூடிய முக்கியமான தகவல் தொடர்பு சாதனம்னே சொல்லலாம். மின்சாரம் இல்லாமலேயே பேட்டரி மூலம் இயங்கக்கூடியதுதான் இந்த வானொலி. எல்லா தரப்பு மக்களையும் சென்றடையக்கூடியது. தொலைக்காட்சிக்கு முன்பே மக்கள் மனதில் அதிகம் இடம் பிடித்தது வானொலினே சொல்லலாம். நாட்டு நடப்பின செய்திகள் வழியாக தெரிந்து கொள்ள முடிந்தது. பலவிதமான பாடல்களை என் குழந்தை பருவம் முதலே தெரிந்து கொள்ளவும் பாடுவதற்கும் உதவியது இந்த வானொலி. வானொலி தான் சினிமாவையும் ஒளிச்சித்திரம் அப்படின்ற பெயர்ல

மக்களின் மனம் கவர்ந்த ஆகாஷ்வாணிக்கு வயது 90. தனது 90 ஆண்டுகால பயணத்தில் படித்தவர் முதல் பாமரர் வரை, கிராமப்புறம் தொடங்கி நகர்ப்புறம் வரை அனைவரும் ரசிக்கும் வகையில் நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இசை நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, நாட்டு நடப்புகள், பன்னாட்டு செய்திகள், அரசின் நலத்திட்டங்கள், கலை, இலக்கியம், அறிவியல், ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளை ஆகாஷ்வாணியில் கேட்டு ரசிக்கலாம். நேர

0: ஒளிபரப்பியது. எங்கள் வீட்டில் 1989ல தான் தொலைக்காட்சி வாங்கிய நேரம். அதற்கு முன்பாகவே ஞாயிற்றுக்கிழமை 3:30 மணிக்கு நாடகம் கேட்ட பழக்கம் உண்டு. அன்று தொடங்கியது தான் இலக்கிய பயணம். செய்திகள் அதிகம் கேட்டிருக்கிறேன். செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி என்ற ஒரு விதமான சத்தத்தோடு துவங்குவதை நினைக்கும் போது ஒரு அலாதியான உணர்வு ஏற்படுகின்றது. காலையில் தென்கட்சி கோ சுவாமிநாதனின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் அவரது குரல் ஒரு தனித்துவமான பேச்சு நடையை கொண்டிருந்தது. வானொலினா பாடல் கேட்பது மட்டுமல்ல, உலகம் முழுக்க உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கவும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களின் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவும் வானொலி இருக்குன்னு சொல்லலாம். திரைப்படம் சம்பந்தமான எல்லா தகவல்களையும் கேட்டிருக்கோம். சாலை போக்குவரத்தின் நிலை, அன்றாடம் செய்திகள் என வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் ஒளிபரப்பியிருக்காங்க வானொலியில. தற்போது தூத்துக்குடி வானொலி லைவ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. போன் செய்து நேர்களிடம் பாட்டு கேட்பது, ஒரு தலைப்பு கொடுத்து பேச வைக்கிறது என நிகழ்ச்சியினை நடத்தி வர்றாங்க. முதல்ல ஸ்டேஜ் ஃபியரை குறைக்கிறதுக்கு இது ஒரு வழிவகுக்குன்னு சொல்லலாம். அதற்கு மேலாக அவர்களிடம் உள்ள டேலண்ட், அவங்க கிட்ட என்ன விதமான தகுதி இருக்கு அப்படிங்கறத கண்டறிந்து அதனை வளர்ப்பதற்கும் இந்த நிகழ்ச்சி உதவியா இருக்குன்னு சொல்லலாம். குட்டீஸ் கார்னர் என்ற நிகழ்ச்சி ஒண்ணு மிகப்பெரிய சிறப்போடு இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகளின் மழலை மொழிகளை கேட்பதற்கு இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு பயனுடையதா இருக்குன்னே சொல்லலாம். அந்த ப்ரோக்ராம்ல முழுக்க முழுக்க குழந்தைகளுடைய மழலை மொழி மிகவும் அருமையா இருக்கு. சின்ன குழந்தைகள் ரைம் சொல்ற அழகு, அதனால் ஏற்படக்கூடிய உணர்வு சொல்லவே முடியாது. கதை சொல்வது, பாடல் பாடுவது, சில கேள்விகளை தொகுப்பாளர்கள் கேட்க குழந்தைகளுக்கே உரிய பாணியில் பதில் சொல்வது என கேட்க கேட்க மிக அருமையாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி. தூத்துக்குடி வானொலியில பாவையர் பார்வைன்னு ஒரு நேரலை நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுல பெண்கள் எல்லாம் கலந்துகிட்டு பேசுறது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும்னே சொல்லலாம். இல்லத்தரசிகளுக்கு அவங்களோட எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த வானொலி நிகழ்ச்சி அமைகிறதுன்னு சொல்லலாம். இது பெண்களுக்கு பயம், தாழ்வு மனப்பான்மைன்னு எல்லாத்தையும் நீக்கி துணிவினை பெறச் செய்கிறது. இந்த அளவில் பெருமை கொண்ட நம் தூத்துக்குடி வானொலி இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் நான் 3 முறை பேசியிருக்கிறேன். இப்படிப்பட்ட வானொலி நிகழ்ச்சி பல்விதமான தரப்பினருக்கு, அதைவிட குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒளிபரச் செய்வதற்கு உதவுகிறது என்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி.
1: இன்று உலக பெற்றோர் தினம். குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் மட்டுமன்றி பெற்றோர்களுக்கான நிகழ்ச்சிகளையும் வழங்கி வருகிறது ஆகாஷ்வாணி. குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளின் உடல் நலன், மனநலம் சார்ந்த நிகழ்ச்சிகள் பெற்றோருக்கு பயனளிக்கும். பெற்றோருக்கு ஆலோசனை வழங்கும் நல்ல நண்பன் ஆகாஷ்வாணி.

என் பேரு மைத்திலி. நான் தூத்துக்குள்ள இருக்கேன். ஒரு அழகான குடும்ப தலைவி. எனக்கும் ரேடியோக்குமான சொந்தம் அப்படின்னா 5 வயசு இருக்கும் போதுலேருந்து இருக்கு. என் தாத்தா வீட்டுல இருக்கும் போதே அதை கேட்டுட்டு இருக்கேன். எப்படி அப்படின்னா, அப்பெல்லாம் உட்காந்து எல்லாரும் கேட்பாங்க, என்னடா கேட்குறாங்க அப்படின்னு நானும் கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தான் இது ரேடியான்னு தெரியும். இந்த கம்பிக்குள்ளேருந்து எப்படி இருக்கு, எப்படி இதெல்லாம் பாடுது அப்படின்னு நாங்கள் கேட்போம். அப்புறம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறப்பெல்லாம் இங்கிலீஷில் நியூஸ் வாசிப்பாங்கல்ல, அதெல்லாம் எப்படா வாசிப்பாங்க அப்படின்லாம், இப்படிலாம் வாசிக்க முடியுமா அப்படிலாம் யோசிப்போம் நாங்கள். அப்புறம் இந்த காலையில் அப்போ ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறப்ப எல்லாம் இயேசுவே அப்படின்னு அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது சாமி பாட்டா என்னன்னே தெரியாமல் நாங்கள்லாம் கும்பலாக சேர்ந்து பாடிட்டு வாடிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். அப்புறம் நாடகம், தொடர்கதை அப்படின்னு ராத்திரில பேசுவாங்க பாருங்க, அதை அப்படியே ட்விஸ்ட் வச்சு அழகாக பேசுவாங்க. எனக்கு

0: பிடிக்கும் அது. அப்புறம் விடுக அதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னா ஒளிச்சித்திரம் ரொம்ப பிடிக்கும்.
1: என் பேர் மரியலிபியால். நான் வானொலியை வந்து முதன் முதல்ல கேட்டது எனக்கு தெரிஞ்ச வகையில் பஸ்ஸில் நான் போகிறப்போ, பயணம் செய்கிறப்போ, காலேஜுக்கு போயிட்டு வர்றப்போ, இந்த மாதிரியான நேரத்தில் தான் நான் ரேடியோ கேட்டிருக்கிறேன். அதில் எஃப்எம்ல பாட்டு கேட்குறது, அது மட்டும் இல்லை நிறைய இன்டர்வியூஸ் அந்த மாதிரி நடத்துறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அதன் மூலமாக தான் எனக்கு பழக்கப்பட்டது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து அது பிடிச்சு போய் அதுக்கப்புறம் நான் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாக கேட்க பழகினேன். அது மட்டும் இல்லாமல் அதில் வர நிகழ்ச்சிகள் எல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் குறிப்பிட வகையில் எனக்கு மகளிருக்கான நிகழ்ச்சிகள் மற்றும் அதில் வர்ற சிந்தனைகள் அது எல்லாமே எனக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்தது. எனக்கு பாட்டு கேட்குறது பிடிக்குங்கிறனால சில பாடல்கள் வந்து அதில் கேட்டிருக்கிறேன். பஸ்ஸில் போகிறப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு எனக்கு வந்து அது ஒரு பயனுள்ளதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளையும் நான் கேட்டிருக்கிறேன். அது வந்து எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நிறைய புதிய தகவல்களை தெரிஞ்சுக்க அது உதவிச்சு. இந்த மாதிரி நிறைய வகையில் நான் ரேடியோ எஃப்எம் வந்து கேட்டதுனால எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்றதுக்கு இது ஒரு கருவியாக எனக்கு பயன்பட்டது. இப்படி பல வகையில் எனக்கு வானொலி வந்து ஒரு பயனுள்ள ஒரு கருவியாக இருந்திருக்குது. அதன் மூலமாக நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கொண்டேன். நிறைய செய்திகளை, இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிற நிகழ்வுகளை உடனே உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு பல வகையில் அது வந்து எனக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குது.
2: வண்ணங்களுக்கு எண்ணங்கள் கொடுத்தாய், உருவம் தெரியாது உணர்வுகளில் பதிந்தாய், வசந்த தூரலாய் வாசல் தேடி வந்தாய், காற்றோடு கைகுலுக்கி காதோடு பேசினாய், உலக விஷயங்களை உரக்க பேசி உயிர்ப்புடன் இருக்கிறாய், எட்டு திக்கும் நடக்கும் நிகழ்வுகளை எத்திக்கும் கொண்டு சேர்க்கிறாய், இசையும் கவிதையுமாய் கதையும் இலக்கியமுமாய் எளிய நடையில் நேயர்கள் நெஞ்சத்தை கொள்ளை கொள்ளும் நீ வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஏ கிருஷ்ணவேணி, அமைப்பு ஆர் தியாகராஜன், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சீதாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். சலமேல திருவொற்றியூர் தியாக ஐயர் இயற்றிய தர்பார் ராகவர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதிதாளம்.

நேரம் 9:29. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சீதாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து பாஹிமாம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஜனரஞ்சனி ராகம் ஆதிதாளத்தில் ராமசாமி சிவன் கிருதி

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் பிரபஞ்சம் எஸ் சீதாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: அதற்கு முன்பாக
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. மாநிலங்களவையில் காலியாக உள்ள 24 உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தலும், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18 தேதி நடைபெறுகிறது. இவற்றிற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இதன்படி ஆந்திரா, குஜராத், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் தலா 4 இடங்களுக்கும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களுக்கும், ஜார்க்கண்டில் 2 இடங்களுக்கும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் ஆகிய மாநிலங்களில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. புதுதில்லியில் இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களின் பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரிச்சர்ட் மான்சர் பங்கேற்கும் இப்பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், ராணுவ ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல், கூட்டு தொழில்துறை உற்பத்தி வாய்ப்புகள் ஆகியவை இடம்பெறவுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளையுடன் முடிவடைகிறது. கடந்த மே 3 தேதி தொடங்கப்பட்ட இந்த விண்ணப்ப பதிவுகளில் இதுவரை 281,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். நாடு முழுவதும் 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக சிலிண்டர் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் வணிக சிலிண்டரின் விலை 46 ரூபாய் உயர்ந்து 3,283 ரூபாய்க்கு விற்பனையாகும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இருப்பினும் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை. சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி வாசல்களில் பணியாற்றும் உலமாக்கள் மானியத் தொகையுடன் இருசக்கர வாகனம் பெற விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
3: சிவகங்கை மாவட்டத்தின் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 முதல் 60 வரை உள்ள உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு மானிய தொகையாக 50,000 ரூபாய் மட்டும் மாநில அரசால் வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பள்ளிவாசல்களில் பணியாற்றும் ஃபேஷ் இமாம்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்

0: உள்ளிட்டோரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரிடம் படிவத்தினை விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளிகள் வாகனம் வாங்க வேண்டும் எனவும் ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
1: மதுரை மாவட்டத்தில் உள்ள 420 கிராம பஞ்சாயத்துகளில் இன்று முதல் வரும் 15 தேதி வரை மண்வள பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறவுள்ளது. சீர்காழி மாவட்ட அரசு இசை பள்ளிகளில் வரும் கல்வியாண்டிற்கான மாணக்கர் சேர்க்கை தற்போது நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஒபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ரேஸ்லின் மர்சலோ இணை ஜெர்மனி இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு பயணத்தின் அழகே நம்மோட யார் பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அது பேருந்து பயணமா இருந்தாலும் சரி, வாழ்க்கை பயணமா இருந்தாலும் சரி, உங்களால எப்பவுமே சந்தோஷமா உற்சாகமா வச்சுக்க எங்களோட இணைந்திருங்கள். இது ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இங்க எல்லாமே நன்று. உங்க வயசோட எண்ணிக்கையை குறைச்சு குதூகலமா ஆட்டம் போட ரெடியா இருங்க. நம்ம வானொலி அலைவரிசைகள்ல இது போடு ஆட்டம் போடு.

பத்து மணி பத்து நிமிஷத்துக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸிலும் நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது போடு ஆட்டம் போடு.

0: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம்
1: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு
0: பம்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சு பம் கக்க கே கூ கு கக்க கே கு கே கக்க காக்கி கீ கூ கு கக்க கே கு கு கு கு கே கே கக்க காக்கி கீ கூ கு வெரி குட் கக்க காக்கி கீ கூ கு கக்க கே

நேர்கள் இணைந்திருப்பது ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு உங்களோடு நாங்க 12:10 மங்கையர் உலகம். இதில் தூங்காத கண்கள், திருவிழா, குடும்ப நிகழ்வுகள், பண்டிகைகள் என தூக்கத்தை தள்ளி வைத்த சூழ்நிலை. இந்த இரு நிகழ்ச்சிகளுக்கும் நேயர்கள் பங்கெடுத்துக்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோட 246 102 1 240 102 1.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோ ஹிட்ஸிலும் நேர்கள் கேட்டு இணைந்திருந்தது போடு ஆட்டம் போடு.
1: நேரம் 10:30 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி. நேர்கள் கேட்க இருப்பது ஒரு பட பாடல்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக காதலன் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஒரு பட பாடல்கள். காதலன் படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். பாடல்களுக்கு இசை ஏ.ஆர். ரஹ்மான். நேரம் 10:45.
1: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது உற்சாகம் உச்சம். வணக்கம் நண்பர்களே, உங்களோட இணைந்திருப்பது நான் உங்கள் காயத்ரி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பயனுள்ள தகவல்களும் சுவாரஸ்யமான பகிர்வுகளும் இணைந்த இரண்டு சிறப்பு பகுதிகளை கேட்டு ரசிக்க போறோம். முதலாவதா, ஒசூர் கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சேர்க்கை குறித்த தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்க வர்றாங்க. ஒசூர் கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் டி ஜெயந்தி அவர்கள். வாங்க நண்பர்களே, அவங்க பகிர்ந்துக்க போற பயனுள்ள தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியானது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமாக 8/8/2011 முதல் ஒசூரில் செயல்பட்டு வருகின்றது. இக்கல்லூரியில் 4 வருட இளநிலை பட்டப்படிப்பு பிடெக் கோழியின தொழில்நுட்பம், அதாவது பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி, 2011-12 கல்வியாண்டு முதல் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது. இது மட்டுமல்லாமல் பிடெக் உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்பம் 2025-26 கல்வியாண்டு முதல் இன்று வரை வழங்கப்பட்டு வருகின்றது. இதில் பிடெக் இளநிலை பட்டப்படிப்பு போல்ட்ரி டெக்னாலஜி 40 சீட்டு, உணவு தொழில்நுட்பம் அதாவது ஃபுட் டெக்னாலஜி 40 சீட், மொத்தம் 80 சீட் வந்து இந்த கல்லூரியில் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமது நாட்டில் வளர்ந்து வரும் கோழிப்பண்ணை தொழிலுக்கேற்ற திறமையான தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்துடன் இக்கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டும் வருகின்றது. இந்தியாவிலேயே இந்நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு செயல்படும் ஒரே கல்லூரி இதுவே ஆகும். இக்கல்லூரியில் பயிலும் மாணவர்களை கோழியின உற்பத்தி, கோழி உற்பத்தி சார்ந்த தொழில்நுட்பம், இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தி, அவையினை பதப்படுத்துதல், விற்பனை மேலாண்மை, தீவன உற்பத்தி ஆகிய துறைகளில் சிற

சிறந்த வல்லுநர்களை உருவாக்குவதையே நோக்கமாக கொண்டு இக்கல்லூரி செயல்பட்டு வருகின்றது. இதற்கான பாடத்திட்டம் அகில இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின், அதாவது ஐசிஏஆர் 6வது முதல்வர் குழுவினரால் பரிந்துரை செய்யப்பட்ட திட்டத்தின்படி முறையாக உருவாக்கப்பட்டுள்ளது. கோழியின மேலாண்மை, கோழியின உற்பத்தி தொழில்நுட்பம், கோழியின பொறியியல் தொழில்நுட்பம், கோழியின வணிக மேலாண்மை, இவ்வாறு கோழியின தொழில் வளர்ச்சிக்கு தேவைப்படும் அனைத்து துறைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் இப்பாடத்திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இப்பாடத்திட்டமானது 8 பருவங்களை உள்ளடக்கியது, அதாவது செமஸ்டர் சிஸ்டம். 8ஆம் பருவத்தில் கோழி உற்பத்தி சார்ந்த நிறுவனத்தில் உதவித்தொகையுடன் கூடிய கள பயிற்சி, அதாவது இன்பிளான் ஆர் இன்டர்ன்ஷிப் பயிற்சி அளிக்கப்படுகிறது. கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியானது ஒசூரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் ஒசூர் தேன்கனிக்கோட்டை சாலையில் உள்ள மத்தகிரி என்ற இடத்தில் மாவட்ட கால்நடை பண்ணை வளாகத்தின் அருகில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் இக்கல்லூரியின் முன்பே நகர பேருந்து நிலையமும் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கல்லூரியின் மொத்த பரப்பளவு 80 ஏக்கர் ஆகும். உலக தரம் வாய்ந்த நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய கல்வி நிறுவனமாக விளங்கி வருகிறது. தீவன உற்பத்தி, தரக்கட்டுப்பாடு, கோழி இறைச்சி உற்பத்தி, முட்டை உற்பத்தி, கோழியின உபகரணங்கள் பற்றிய தொழில்நுட்ப அறிவை வழங்கி வருகின்றது. பொறியியல் வளாகம், தொழில்நுட்ப வளாகம், பண்ணை வளாகம், ஆராய்ச்சி கூடம் என அனைத்து உட்கட்டமைப்புகளுடன் கொண்டு கல்வி கற்பிக்கப்படுகிறது. நவீன வசதிகளுடன் கூடிய 1500 புத்தகங்கள் மற்றும் இணையதள வசதி கொண்ட நூலகம் செயல்பட்டு வருகின்றது. நவீன கோழி தீவன உற்பத்தி ஆலை மாணவர்களின் செயல்திறன் மேம்பாட்டுத் திறனை வளர்ப்பதற்காக கல்லூரி வளாகத்திலேயே செயல்பட்டு வருகின்றது. பண்ணையில் அனைத்து வகையான கோழி இனங்களான தாய்க்கோழி, கலப்பின கோழிகள், நாட்டு கோழி இனங்கள், ஜப்பானிய காடை, வான்கோழி, கினிக்கோழி ஆகிய இனங்கள் மாணவர்களின் செயல்திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக வளர்க்கப்பட்டும் வருகின்றது. மிகச்சிறந்த உலக தரம் வாய்ந்த குஞ்சு பொறிப்பகம் மாணவர்களின் பயிற்சிக்காக செயல்பட்டு வருகின்றது. தீவன பகுப்பாய்வு மற்றும் தரக்கட்டுப்பாடு ஆய்வுக் கூடங்களை இக்கல்லூரி உள்ளடக்கியது. மாணவ மாணவிகளுக்கென தனித்தனி விடுதி வசதியும் உண்டு. லாப நோக்கமின்றி மாணவர்களால் நடத்தப்படும் உணவகத்தில் தரம் வாய்ந்த உணவும் வழங்கப்படுகிறது. விளையாட்டு சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் உடற்பயிற்சி கூடம் போன்ற அனைத்து வசதிகளுடன் வளாகத்தின் உள்ளே மாணவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. சேர்க்கை விதிமுறை 12ஆம் வகுப்பில் கணிதம் மற்றும் உயிரியல் ஆகிய 2 பாடங்களை படித்தவர்கள் மட்டும் இக்கல்லூரிக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கென தனி நுழைவுத் தேர்வுகள் ஏதும் கிடையாது. அதாவது உயிரியல், கணிதம், இயற்பியல், வேதியியல் ஆகிய 4 பாடங்களை கண்டிப்பாக படித்தவர்கள் மட்டுமே இக்கல்லூரிக்கு விண்ணப்பிக்க முடியும். இதற்கென தனி நுழைவுத் தேர்வுகள் ஏதும் கிடையாது. அரசாங்க வழிகாட்டுதலின்படி ஒற்றை சாளர முறையில் சேர்க்கை நடைபெறும். கல்லூரி சேர்க்கைக்கான அறிவிப்பு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தால் வருடந்தோறும் மே மாதத்தில் அனைத்து முன்னணி செய்தித்தாள் மற்றும் பல்கலைக்கழக வலைதளத்தின் மூலம் நடைபெறும். இந்த வருட சேர்க்கைக்கான அறிவிப்பு 25/5/2026 அன்று வழங்கப்பட்டது. இந்த கல்லூரி சேர்க்கைக்கான அறிவிப்பு ஒரு இணையதளம் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். மாணவர்கள் சேர்க்கையானது ஒற்றை சாளர முறையில் சென்னையில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தால் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இக்கல்லூரியில் வருடந்தோறும் பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி பட்டப்படிப்புக்கு 40 மாணவர்களும், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி போன்ற படிப்புகளுக்கு 40 இடங்களும் மாணவர்களை சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். அதாவது மேலும் தொடர்புக்கு முதல்வர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி, மத்தகிரி, ஒசூர், மின்னஞ்சல் DENCPPM@TANUVAS.org.in. இப்போ இந்த நுழைவுத்தேர்வுகள் இல்லாம அரசு வழிகாட்டுதலின்படி ஒற்றை சாளர முறையில் சேர்க்கை நடைபெறுதுன்னு சொன்னா, அதற்கான ஒரு வலைத்தளத்தின் முகவரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா www.adm.tanuvas.ac.in. இந்த கல்வியாண்டுக்கான சேர்க்கை வந்து 25ஆம் தேதியே வந்து அறிவிக்கப்பட்டு விட்டது. அதனால +2 அதாவது 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் கண்டிப்பாக போல்ட்ரி டெக்னாலஜி அல்லது ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த பட்டப்படிப்புக்கு நீங்க சேர்ந்தீங்கன்னா இந்த கல்லூரியிலிருந்து வெளிவரும் போது கண்டிப்பாக ஒரு பிளேஸ்மெண்ட், அதாவது வேலை வாய்ப்புகள் உடனே மட்டுமே செல்ல தகுதியானவர்களாக நாங்கள் உருவாக்கி வருகிறோம். எனவே இந்த வலைதளத்தில் சென்று அனைத்து மாணவர்களும் பயன்பெறுமாறு இந்த பல்கலைக்கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி படித்து முடித்தவுடன் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது பற்றி பார்த்தோமானால், இக்கல்லூரியில் பட்டம் பெற்ற மாணவர்கள் கோழி இனத்துறையில் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும், கோழி குஞ்சு உற்பத்தி, கோழி பண்ணை, கோழி இறைச்சி உற்பத்தி மற்றும் பதப்படுத்தும் நிறுவனம், கோழி தீவன உற்பத்தி ஆலை, கோழி இறைச்சி மற்றும்

0: சட்டை சந்தைப்படுத்தும் துறை ஆகியவற்றில் மேலாளர்களாகவும் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களிலும் வங்கிகளிலும் சிவில் போட்டித் தேர்வு எழுதியும் வேலைவாய்ப்பை உருவாக்கிக் கொள்ள முடியும். இக்கல்லூரியில் பட்டம் பெற்ற மாணவர்கள் அனைவரும் கோழி இன உற்பத்தி சார்ந்த முன்னணி நிறுவனங்களில் தொழில்நுட்ப மேலாளர்களாக பணிவாய்ப்பு பெற்றுள்ளனர். இதுவரை படிப்பை முடித்துள்ள அனைத்து மாணவர்களும் வேலை வாய்ப்புடனேயே இக்கல்லூரியில் இருந்து வெளியேறி வருகின்றனர். அதே போல தொழில்நுட்ப படிப்பு அதாவது உணவு தொழில்நுட்ப படித்த மாணவர்களுக்கு அரசு உணவு தரக்கட்டுப்பாட்டு அலுவலகம், பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், ஆவின் மற்றும் இதர பால் பதனிடும் தொழில் நிறுவனங்கள், உணவு பதனிடும் தொழில் நிறுவனங்கள், தானியம், பருப்பு, காய்கறி, பழங்கள், இறைச்சி, முட்டை, மீன் ஏற்றுமதி நிறுவனங்கள் ஆகியவற்றில் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கின்றன. எனவே இந்த வாய்ப்பை 12 படிப்பு முடித்த அனைத்து மாணவர்களும் பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம்.
1: ஒசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை துறையை பற்றியும் வேலை வாய்ப்புகள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி பற்றியும் மிக தெளிவாகவும் அழகாகவும் பகிர்ந்து கொண்டாங்க. ஒசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் டி ஜெயந்தி அவர்கள். நண்பர்களே, சரியான தகவல்கள் கிடைச்சாதான் சரியான முடிவுகள் எடுக்க முடியும். அந்த வகையில இன்றைய பகிர்வு பல மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இதை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதிக்குள்ள போலாம் வாங்க. சில புத்தகங்கள் நமக்கு தகவல்களை மட்டும் சொல்லாது, வாழ்க்கைய வேறொரு கோணத்துல பார்க்கவும் கற்றுத்தரும். அப்படிப்பட்ட ஒரு வாசிப்பு அனுபவத்தை பத்தி தான் எனக்கு பிடித்த புத்தகம் அப்படின்ற தலைப்புல தன்னுடைய சிந்தனைகளை பகிர்ந்துக்க வர்றாங்க சட்டக்கல்லூரி மாணவி கே கற்பக செல்வி அவர்கள். வாங்க அவங்களோட பகிர்வை கேட்டு ரசிக்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு உங்களோட ஒரு சில மணித்துளிகள் வானொலி வாயிலாக சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு வந்திருக்கேன். தான் கத்துக்கிட்ட விஷயத்த மத்த இடத்துக்கு பகிர்றத ரிவ்யூன்னு சொல்லுவோம். நூலை பத்தி ரிவ்யூ கொடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன். புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னா தடயம். தடயம் அதோட ஆசிரியர் யாருனா ரிஷி ரமணா. தடயம்ன்ற வார்த்தையை கேட்டோன்னே உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆயிருக்கும், ஏதோ ஒரு ஃபைண்ட் அவுட் பண்றது ரிஷனுக்காக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆமா, நான் புத்தகத்தை பத்தி எல்லாம் பேசுறதுனால நான் ஒரு மிகப்பெரிய புத்தக வாசிப்பாளர், புத்தக காதலர் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நான் எப்பயாவது புக்கு படிப்பேன், ஏதாவது மிக முக்கியம் அப்படின்ற தோன்ற ரீசன்ல மட்டும்தான் அந்த புத்தகத்தை படிப்போம். அப்படி படிச்ச புக்கு தான் தடயம். இதுக்கான ரீசன் என்னன்னா, நான் ஒரு லா ஸ்டூடெண்ட், அதுக்காக கூட படிச்சிருப்பேன் இல்ல, அதுக்காக தான் படிச்சேனே. என்ன அப்படின்னா, இந்த தடயம் புக்ல ஒரு கொலை வழக்கா இருக்கட்டும், ஒரு குற்றவியல் வழக்கு நடந்துருச்சுன்னா அந்த வழக்கை நிரூபிக்கிறதுக்கு, அந்த வழக்கை தீர்மானிக்கிறது பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், குற்றம் சாட்டப்பட்டவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நான் தப்பு செய்யல அப்படின்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவங்க மேலதான் விழும். அப்படின்றப்ப அதை நிரூபிக்கிறதுக்கு சாட்சிகள் தான் மிக முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சாட்சிகளை எப்படிலாம் கொண்டு வரலாம், ஒரு சாட்சிகளை வழக்கறிஞரா இருக்கட்டும், ஒரு சாதாரண மனிதரா இருக்கட்டும், தான் செஞ்ச தப்ப நிரூபிக்கிறதுக்கு சாட்சியே இல்லைன்னு குழம்பி கொண்டிருக்க நேரத்துல இது மாதிரியான புத்தகங்களை ஆல்ரெடி படிச்சிருந்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ள வரும். அதன் மூலியமா நம்மளோட வழக்குகளை நடத்தலாம், நம்மளோட குற்றத்தில இருந்து நம்ம விலக்கி நம்மள ஒரு நிரபராதி ஆக்குறதுக்கும் இந்த புக்கு மிக சிறந்த உதவியா இருக்கும் நம்புறேன். ரிஷி ரமணா அவர்கள் தடயம்ன்ற தலைப்புல எழுதின புக்கை எல்லாரும் கண்டிப்பா போய் படிங்க, படிச்சவங்களுக்கு தெரியும். அதுல ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் அந்த புக்ல சொன்னதை சொல்றேன். கொலை வந்து ஏன்ற இடத்துல நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அவரோட உடல் வந்து பீன்ற இடத்துல தூக்கி போய் போட்டிருப்பாங்க. அப்போ போலீஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றப்போ அந்த கொலை உடல் கிடந்த இடத்துலதான் சம்பவம் நடந்துருச்சு போல அப்படின்னு நம்பிருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் வரைக்கும் நிறைய குழப்பங்கள் அந்த சம்பவத்துல இருந்துட்டே இருக்கும். கடைசியா இறந்த நபரோட கண்ணத்துல பட்டிருக்க மணல் பார்ப்பாங்க, அந்த மணலுக்கும் அவர உடல் கிடந்த இடத்துல இருந்த மண்ணுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மணல் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்றப்பதான் கொலை நடந்த இடமே வேறன்னு சொல்லி அந்த மணல் மட்டுமே காரணமா வச்சு அந்த வழக்கோட முழு பின்புலத்தையும் கண்டுபிடிச்சாங்கன்றத அந்த புக்ல மிக அழகா எடுத்து வச்சிருப்பாங்க. வழக்கறிஞர் லா ஃபீல்ட்ல இருக்கவங்க மட்டும்தான் இந்த புக்கை படிக்கணும்னு இல்ல, ஏன்னா வழக்கறிஞர்கள் அல்லாம பாதிக்கப்பட்ட கிளைண்ட் இந்த புக்கை படிச்சிருந்தாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வழக்கறிஞருக்கும் காவல்துறையினருக்கும் எடுத்து சொன்னாங்க அப்படின்னா அதன் மூலியமா அவங்க அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கும் வழக்க எழுதில முடிக்கிறதுக்கும் சாட்சியை நிறுவனம் பண்றதுக்கும் மிக எளிமையா இருக்கும். அதனால எல்லாருமே இந்த புக்கை படிக்கணும்ன்ற ரீசனுக்காக தான் இங்க நான் உங்கள்ட்ட வந்து சொல்றேன். சோ டி ரமணா அவர்கள் எழுதிய தடயம் புத்தகத்தை வாசிங்க, நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க, பிடிக்கலன்னா அந்த விஷயத்தை போய் கத்துக்கிட்டு நீங்க உங்களோட கருத்துக்களை நல்ல விஷயங்களை நிறைய விஷயங்களை பகிருங்க. தேங்க்யூ சோ மச்.
1: எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்புல தங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாகவும் அழகாகவும் பகிர்ந்து கொண்டாங்க சட்டக்கல்லூரி மாணவி கே கற்பக செல்வி அவர்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான பயனுள்ள நிகழ்ச்சிகளோட மீண்டும் உங்களை மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் காயத்ரி.

0: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ், புக் எல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நேர்களை உங்களின் அனைவருக்கு இன்று நண்பகல் 12:10 சங்கீத சாரல் டி ஆர் நவநீதம் அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 12:50 பாப் கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம் ஒலிபரப்பாகும். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் உரை வழங்குகிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் முனைவர் ஜி அழகு கண்ணன் அவர்கள். பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் உரை இன்று பிற்பகல் 2:15 கேட்க காத்திருங்கள். பிற்பகல் 2:30 திரைக்களஞ்சியம் கொள்ளிடம் காமராஜ் அவர்களின் திரையிசை தொகுப்பிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்பாகும். நிகழ்ச்சிகள் எமது இதே அலைவரிசையில் இன்று கேட்க காத்திருங்கள்.

இன்னும் சில நொடிகளில் தேன் சிந்தும் நேரம். சென்னையிலிருந்து ஒலிபரப்பை கேட்கலாம். அதற்கு முன்பாய் செவிமடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஆகியோர் இடையிலான உயர்மட்ட பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மண் வளத்தை பாதுகாப்பதற்கான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்குகிறது. மேற்குவங்கத்தில் திரு சுபேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை டிஜிட்டல் முறையில் திருத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்மார்க் இணையதளத்தின் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு வருவதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திருச்சிக்கு வருகை தரவுள்ளதை முன்னிட்டு மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி ஆகிய நகரங்களில் உலக தரத்திலான விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வண்டிகரசு தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு இதுவரை 2,81,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. பொறியியல் படிப்பிற்கான JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 1,16,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல் கேட்கலாம். முதலில் 3ஆம் பிறை திரைப்படத்திலிருந்து பாடல், பாடியவர் கே ஜே யேசுதாஸ்.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: நேர்களை ஆகாஷ்வாணி தமது ஒலிபரப்பில் திரைப்பட பாடல்களை வழங்கி நேர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை 10:02 முத்துச்சிதறல் கேட்கலாம், 11:02 தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. இவ்விரு நிகழ்ச்சிகளும் நேயர்கள் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து ஆனந்த ராகம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி.

0: வானொலிக்கு 90.
1: நாடக வேந்தர் அவ்வை சண்முகம் அவர்களின் மகன் கலைமாமணி டி கே எஸ் கலைவாணன் பேசுகிறேன். என் தந்தையார் அவ்வை சண்முகம் அவர்களும், அவர் இளவல் டி கே பகவதி அவர்களும், இன்னும் பலரும், குறிப்பாக எஸ் வி சகஸ்ரநாமம், எஸ் வி சுப்பையா, மனோரமா, நடிகர் திலகம் அவர்கள் என்று ஒரு பெரிய ஒரு நட்சத்திர பட்டியலே இருக்கிறது. அவர்கள் அனைவரும் வாளரி நாடகங்களிலே நடித்திருக்கிறார்கள். வாசவன், அகிலன், பி எஸ் ராமையா, இன்னும் புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் எல்லாம் வானொலிக்காக நாடகங்களை எழுதி தந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் பிரபல கலைஞர்கள் நடித்திருக்கிறார்கள். அத்தகைய மிக அற்புதமான நாடகங்களை வானொலியில் கேட்டு கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன் நான். உண்மையிலேயே ஒரு பொற்காலமாக அந்த காலம் திகழ்ந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. பாரதியின் வார்த்தைகளில் சொல்வதானால் அது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. வாழ்க.
2: நேரம் 11:32. 20 நொடி. மலையூர் மம்பட்டியான் திரைப்படத்தில் இளையராஜா எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

மஞ்சள் நிலா திரைப்படத்திலிருந்து பாடல். பாடியவர்கள் பி. ஜெயச்சந்திரன், பி. சுஷீலா.

சகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன பகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன.

கோபுரங்கள் சாய்வில் தெரியல இத்திரைப்படத்தில் கிருஷ்ணச்சந்திரன் பாடிய பாடலை கேட்டோம். நிலைவாக ஒலிக்கும் இந்த பாடல் வாணிஜியராம் கே ஜே யேசுதாஸ் பாடியது. படம் என் நெஞ்சம் உனக்காக

0: நேரம் 12 மணி. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு.
1: குறளமுதம்
2: பெரியாரை துணைக்கோடல் 45 அதிகாரம் 2 குறட்பா.

நாட்டிற்கு வந்தடைந்த துன்பத்தை நீக்கி மேலும் நாட்டில் துன்பம் வராதபடி முற்படக் காக்கும் தகுதியுடைய பெரியோரையே துணையாகக் கொள்ளல் வேண்டும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: எடா சிவா, உடம்பு இழைக்கணும் உடம்பு இழைக்கணும்னு டயட்ல இருக்கேன்னு பீலா விடுவ. இந்த மூணாவது மாடியில இருக்கிற ஆபீஸுக்கு சார் லிப்ட்ல தான் போவீங்களோ?
3: பாபு வேணா கடுப்பேத்தாத.
4: என்ன ஏன் ஸ்டெப்ல ஏற சொல்றியா? ஏண்டா படிக்கட்டுல மூளைக்கு மூளை பொழிச்சு பொழிச்சுன்னு வெத்தலை பாக்கையில துப்பி வச்சிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்தாலே நான் டென்ஷன் ஆயிடுவேன் பாத்துக்க.
2: கூல் கூல் கூல்,
5: டென்ஷன் ஆகாதீங்க. லெஸ் டென்ஷன் மோர் வொர்க், மோர் வொர்க் லெஸ் டென்ஷன்.
2: அதான் அங்கங்க எச்சில் துப்பாதீர்கள்னு போர்டெல்லாம் வச்சிருக்காங்களே,
3: இருந்து என்ன யூஸ்? திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருட்ட ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி
2: மனுஷனா பார்த்து திருந்தாட்டி சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்க முடியாதுன்னு சொல்ல வர. அதானே?
3: ஆமாண்டா ஆமா.
2: டேய் சிவா, இரு இரு இரு இரு, லிப்ட்ல நானும் வந்துடுறேன்.
3: டே டே டே டே, அவசரப்படாதடா. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன்ன மாதிரி எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் கிடப்பானா?
6: நண்பேண்டா நண்பேண்டா நண்பேண்டா நண்பேண்டா.
7: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
8: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
7: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
8: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
9: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
10: NCERT
11: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
10: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
11: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
10: மாலை 5:30 மணிக்கு
11: NCERT
10: வகுப்பறையாகும்
11: உங்கள் வரவேற்பறை.
10: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
7: என்னங்க ஸ்கூல்?

0: சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை டி ஆர் நவநீதம் அவர்கள் வாசித்த புல்லாங்குழல் இசை கேட்டோம். டி ஹெச் வசந்தா அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். இத்துடன் இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது பேச்சு நடத்தி வருகிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தி வருகின்றனர். மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் புராதன சின்னங்கள் குறித்த ஒளியும் தாமரையும் கண்காட்சியையும் அவர் பார்வையிடுகிறார். இந்தியா ஓம்

0: பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்த ஒப்பந்தம் குறித்து நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தூதரக உறவுகள் வலுப்பெறும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய மாணவர்கள், கைவினை கலைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் கடனுதவி திட்டம் தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இத்திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். கடந்த 2020 முதல் 1,12,00,000 மேற்பட்ட கடன்கள் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. 75,00,000 மேற்பட்ட நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களில் 75,00,000 மேற்பட்ட சிறு வியாபாரிகள் பயன்பெற்றுள்ளனர். 17,800 கோடி ரூபாய் பயனாளிகளுக்கு கடனாக வழங்கப்பட்டுள்ளது. 55,00,000 மேற்பட்ட பயனாளிகள் கணினி கட்டமைப்பின் மூலம் கடன் தொகை பெற்று திருப்பிச் செலுத்தி வருகின்றனர். இதனால் 241 கோடி மின்னணு பண பரிவர்த்தனை மூலம் 896,000 கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. மின்னணு திட்டத்தில் பயன்பெறும் சிறு வியாபாரிகளுக்கு வட்டி மானியம் உள்ளிட்ட சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டம் ஏழை எளிய சிறு வியாபாரிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்து வருவதை அடுத்து 2030 மார்ச் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் 6 ஆண்டுகாலம் நிறைவு செய்திருப்பதை ஒட்டி வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள செய்தியில், கடின உழைப்பை அளிக்கும் லட்சக்கணக்கான சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கு இத்திட்டம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். உத்தரவாதமின்றி சிறு வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் கடன் உதவி புதிய இந்தியாவை வலுப்படுத்தியுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இதற்கான தேர்தல் இம்மாதம் 18 நடைபெறவுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட இதற்கான அறிவிக்கையில் ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, குஜராத் மாநிலங்களில் தலா 4 இடங்களுக்கும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களுக்கும், ஜார்க்கண்டில் 2 இடங்களுக்கும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மாநிலங்களில் தலா 1 இடத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் திரு எச் டி தேவகவுடா, பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னீத் சிங், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் ஒடிசா மாநிலங்களில் காலியாக உள்ள தலா 1 இடங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் திரு சுனித்ரா அஜித் பவார், தமிழகத்தில் திரு சி வி சண்முகம், ஒடிசா பிஜு ஜனதாதள் உறுப்பினர் திரு தெபாஷிஷ் சமாண்ட்ரே ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதை அடுத்து அந்த இடங்களுக்கும் இதே கால அட்டவணைப்படி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமன குழு பரிந்துரை செய்த 5 பேருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பாலி மற்றும் மூத்த வழக்கறிஞர் வெங்கடசுப்ரமணி மோகனா ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான நீதிபதி நியமன குழு இது தொடர்பாக கடந்த 27 இவர்களின் பெயர்களை பரிந்துரை செய்திருந்தது. உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி புதிய அமைச்சர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதிய அமைச்சரவையில் திரு ஸ்வாபன் தாஸ் குப்தா, திரு அருண்சிங், திரு தபஸ்

0: ராய், திரு சங்கர் கோஷ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஐஐடியில் சேர்வதற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. ஐஐடி தில்லி மண்டலத்தைச் சேர்ந்த சுபம் குமார் 330 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். நடப்பாண்டிற்கான JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வில் 179,694 மாணவர்கள் தேர்வெழுதினர். இதில் 56,880 மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று 42 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதன்படி எரிவாயு சிலிண்டரின் விலை 3,283 ரூபாயாக உள்ளது. தில்லியில் 42 ரூபாயும், மும்பையில் 43.50 ரூபாயும், கொல்கத்தாவில் 53.50 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததை அடுத்து வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்ந்துள்ளது. இருப்பினும் வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்த்தப்படவில்லை. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: 15 நிமிட நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன்.
2: இங்க ஒரு நாளைக்கு 5-10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக வராங்க. என்னென்ன காரணத்துக்காக வராங்க அப்படின்னா, முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது, நலவாரிய திட்டங்கள், சில மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் இவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வேணுங்கிறது
1: மிக எளிமையாக இருப்பதாக பயனாளி கருத்து
3: தெரிவிக்கின்றனர். வெறும்
1: இதன் மூலம் 197 கோடியே 22 லட்சம் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்து பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது இப்படியாக தெரியும். சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: ஈரான் நாட்டின் ரேடார் மற்றும் ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்களை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதனையடுத்து மேற்காசிய பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் அமெரிக்காவின் MQ-1 ட்ரோனை ஈரான் படைகள் தாக்கி அழித்ததற்கு பதிலடியாக அமெரிக்கா இன்று பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈரான் படைகள் தடுத்து வருகின்றன. அமெரிக்காவின் தாக்குதலை தடுக்கும் நடவடிக்கையை மட்டுமே ஈரான் நடத்தி வருவதாகவும், பொதுமக்கள் அரசு அறிவிக்கும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்குமாறும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மலேசியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக வலைதள கணக்குகளை தொடங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்நாட்டில் உள்ள 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட சமூக வலைதள கணக்குகளை வைத்திருப்போரின் வயது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சமூக வலைதள முகப்புகளை அமைப்பதில் சில கட்டுப்பாடுகளும் கொண்டுவரப்பட்டுள்ளது. தவறான நோக்கத்துடன் வலைதளங்களை அணுகுவதை தடுக்கும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்டோரை அனுமதிக்கும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அதிக அளவில் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மலேசிய அரசு எச்சரித்துள்ளது. சிறுவர்களை திசை திருப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிடுவோரையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மலேசிய அரசு கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லி வந்துள்ள மியான்மர் அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் வெற்றிகரமாக 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நாட்டில் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் 35 புதிய அமைச்சர்களுடன் அம்மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
5: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
8: NCERT
9: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
8: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
9: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
8: மாலை 5:30 மணிக்கு
9: NCERT
8: வகுப்பறையாகும்
9: உங்கள் வரவேற்பறை.
8: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
10: ஆகாஷ்வாணி TGFM 102.1 இலேனி 1 2 3 பாப்கார்னர்.

0: முத்தனே வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: அடடே வா தம்பி வா, வணக்கம். கொஞ்சம் டீ சாப்பிடு.
0: குடுங்க ஒரு கப்பு, குடிச்சிட்டு பேசுவோம்.
1: ஆமா, என்ன காலையிலயே?
0: அதாவதுன்ன, உங்களை பாத்துட்டு போனாலே போற காரியம் ஜெயம் ஆயிடுதுன்னு. ஓசியில டீ குடிக்க என்ன மாதிரி எல்லாம் விட்டு போட வேண்டியதா இருக்கு. அது சரிண்ணே, என்ன காலங்காத்தா இல்லையே பரபரப்பா கையில பையோட வெளியில கிளம்புற மாதிரி இருக்க.
1: அதுவா தம்பி, ரசாயன கலப்பு இல்லாத காய்கறி வாங்க போறேன், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்.
0: நல்லதுண்ணே, அதுக்கு எதுக்கு நெகிழி பைய கையில எடுத்துட்டு போறீங்க?
1: காய்கறி வாங்கிட்டு அது என்ன தலையில எடுத்து வர முடியும்?
0: ஏனே, அதுக்கு துணிப்பை எடுத்துக்கிட்டு போலாம்ல.
1: துணிப்பை எடுத்துட்டு போனா என் கௌரவம் என்ன ஆகுறது?
0: கௌரவம் அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு இருக்குதோ? கௌரவம் அப்படிங்கறது நீங்க மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, சூழலை கெடுக்காம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கிறதுல இருக்குது. அதை விட்டு எடுங்க துணிப்பைய, கிளம்புங்க.
2: என்னடா லுக்கு போறா.

உங்கள் மனதை மயக்கும் மந்திர ராகங்களாய் ஒலிக்கவிருக்கிறது மதுர கீதம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதம் தரும் முதல் பாடல் பாதை தெரியுது பார் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாய் இது மதுர கீதம். உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதம் தரும் அடுத்த பாடல் இதயத்தில் நீ திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில்.

1:19 திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரை கீதம் நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம கேட்கக்கூடிய பாடல் தெய்வத்தாய் படத்திலிருந்து. இந்த படம் 1964 ஆண்டுல எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்தது. இந்த படத்திற்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்சிருக்காங்க. 1964 வெளிவந்த படங்கள்ல மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு படம் இது. தமிழ்ல வெற்றியை தொடர்ந்து தெலுங்குல என் டி ராமராவ் நடிப்புல சிஐடி அப்படிங்கிற பெயர்ல 1965 ஆண்டுல வெளிவந்தது. அந்த படத்திலிருந்து வரக்கூடிய பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரல்களில்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது கருப்பு வெள்ளை காலத்து காவிய கானங்களா? இது மதுரை கீதம். மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் அகத்தியர் திரைப்படத்திலிருந்து டி கே கலா அவர்களின் குரலில்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மதுரை கீதத்தில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் நாடு

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது மதுரை கீதம் நிகழ்ச்சியோடு. மதுரை கீதத்தில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் கல்யாண பரிசு திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்கிறார்கள் பி. சுஷீலா, ஏ. எம். ராஜன்.

0: கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: மதுரகீதம் தரும் நிறைவு பாடல் வசந்தத்தில் ஒரு நாள் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மின் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மின் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் தற்போது உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மையும் சந்தித்து உரையாடவுள்ளார். சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் உதவி வழங்கும் ஸ்வாநிதி திட்டத்தின் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த திட்டம் தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் லட்சக்கணக்கான வியாபாரிகள் கடனை எளிதாக பெறுவதற்கும் புதிய வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் பிணையம் இல்லாமல்

0: 15,000, 25,000, 50,000 ரூபாய் வரை 1,12,00,000 அதிகமான கடன்கள் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை மத்திய பிரதேசத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 30-ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பிரச்சார இயக்கத்தில் உரங்களை சீராக பயன்படுத்துதல், வானிலை சார்ந்த சவால்களை எதிர்கொள்ள விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் ஆலோசனை வழங்குதல், பல்வேறு வேளாண் திட்டங்களின் பயன்களை கிராமங்களுக்கு நேரடியாக கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெறுகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் வேளாண் கடன் அட்டை, பயிர் காப்பீடு திட்டம், மண்வள அட்டைகள் போன்ற திட்டங்களின் பலன்கள் விவசாயிகளை சென்றடைவது உறுதி செய்யப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களின் பேச்சுவார்த்தை புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மோர்லஸ் பங்கேற்கும் இந்த பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, ராணுவ ஒருங்கிணைப்பு, கூட்டு உற்பத்தி மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவை முக்கியமாக இடம்பெறுகின்றன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இந்தியா ஓமன் பொருளாதார ஒப்பந்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதிய சந்தைகளை திறப்பது, ஏற்றுமதியை அதிகரிப்பது, முதலீடுகளை ஈர்ப்பது, வேலைவாய்ப்பு உருவாக்குவது ஆகியவற்றின் மூலம் நாட்டின் மாணாக்கர், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஏறக்குறைய 7,00,000 இந்தியர்கள் ஓமன் நாட்டில் உள்ளதாக கூறிய அவர், ஓமனிலிருந்து இந்தியாவிற்கு வரும் அந்நிய செலாவணி ஆண்டுதோறும் $2 பில்லியன் அளவில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களவையில் காலியாக உள்ள 24 உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தலும், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஒடிசா ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18-ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்ட நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வரும் 8-ஆம் தேதி வரை மனுக்களை தாக்கல் செய்யலாம். தமிழகத்தில் திரு சி வி சண்முகம் மயிலம் சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்றதை அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் தேர்தல் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்துக்கு 5 புதிய நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமித்திருப்பதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உச்சநீதிமன்றத்தில் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்ந்துள்ளது. இதனிடையே உச்சநீதிமன்ற நீதிபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் திருமதி வெங்கட சுப்பிரமணி மோகனா நியமிக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உச்சநீதிமன்ற வரலாற்றில் மூத்த வழக்கறிஞராக பணியாற்றி நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படும் 2வது பெண் என்ற பெருமையையும், தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பெண் என்ற பெருமையையும் அவர் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நியமனம் பெண் கல்வி முன்னேற்றத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உந்து சக்தியாக திகழும் எனவும் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவில் இன்று மாலை பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டு வழங்கப்பட்டுள்ள 5,000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் ட்ரோன் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் வணிக சிலிண்டரில் ஒன்றின் விலை 46 ரூபாய் உயர்ந்து 3,283 ரூபாய்க்கு விற்பனையாகும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இருப்பினும் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலந்தாய்வு தேதி வரும் 29ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். முதலமைச்சருடன் கலந்தாலோசித்து பல்கலைக்கழகங்களுக்கு விரைவில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறினார். தமிழகத்தின் தகுதியின் அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி வெளிப்படைத்தன்மையுடன் இந்த நியமனம் இருக்கும் என குறிப்பிட்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு

0: வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
1: தகுதி இல்லாமல் பணத்தை மட்டும் கொடுத்து விட்டு எல்லாம் நியாயமாக நேர்மையாக யார் யாருக்கும் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே அரசு வழக்கு நியமிக்கப்படுவார்கள். அதை வந்து கண்டிப்பாக கண்காணிக்கப்படும். அதில் எந்த தவறும் நடக்காத அளவுக்கு தான் இதுவரை நியமனங்கள் நடைபெற்று வருது. மேதாதானை கட்டுவதற்கான எந்த அனுமதியும் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார் முதல்வர். அதுக்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு தான் வருது.
0: நீதி கட்சியின் வைரத்தூண் சரியேடி பன்னீர்செல்வம் பிறந்த நாளை ஒட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள மணிமண்டபத்தில் அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ரமேஷ், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாளின் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் காந்தி பூங்காவில் அமைந்துள்ள அன்னாரின் சிலைக்கு மாநில வீட்டுவசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பொறியியல் படிப்பிற்கான ஜி முதன்மை தேர்வு முடிவுகள் அதன் இணையதளத்தில் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. 179,694 மாணாக்கர் தேர்வு எழுதியதில் 10,107 மாணவிகள் உட்பட 56,880 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் புதிய ஆட்சித்தலைவர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். நெல்லை மாவட்டத்தில் கல்வி, சுகாதாரம், அடிப்படை தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என ஆட்சித்தலைவராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார்.
2: எல்லா எச்எம்சியையும் கூப்பிட்டு இன்னைக்கே வந்து ஒரு மீட்டிங் நடத்த போறோம். ஸோ ஸ்கூல் திறக்கும் போது எல்லா பள்ளிக்கூடங்களும் சுத்தமாக இருக்கணும், பில்டிங்ஸை வந்து கிளீனாக இருக்கணுங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காக. பள்ளிக்கல்வித்துறையில ட்ராப் அவுட்ஸை பார்க்கறதுக்கு நிறைய சிஸ்டம்ஸ் இங்கே ஆல்ரெடி இருக்கு திருநெல்வேலியில், அது எல்லாமே ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம். இளைஞர்களோட கனவுகள் என்னென்ன அறிந்து அவங்களுக்காக வேலை செய்யற ஒரு நிர்வாகமாக இருக்கும். தாமிரபரணி ரிவரோட தன்மையை மெயின்டைன் பண்றதுக்கு, அதை சுத்தம் செய்வதற்கு 100% முயற்சிகள் எடுப்பேன்.
0: தர்மபுரி மாவட்டத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படையின் சாரங் கப்பல் தனது 27 ஆண்டுகால சிறப்பான சேவைக்கு பின்னர் பணியிலிருந்து விடைபெற்றது. சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற பாரம்பரிய விழாவில் கடலோர காவல்படையின் முழு மரியாதையுடன் சாரங் கப்பல் விடுவிக்கப்பட்டது. குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் பயிற்சி முடித்த 1036 அக்னிபாத் வீரர்களின் அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி வாசல்களில் பணியாற்றும் உலமாக்கள் மானிய தொகையுடன் இருசக்கரம் வாகனம் பெற விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் பகுதியில் அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, கரூர், நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் மேலும் கூறியுள்ளது. பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ இணை ஜெர்மனி இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் யூ மிங் அங் ஹிலாங்குடன் புதுடெல்லியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஒபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேரம் 1:55. இனி கேட்கலாம்

0: India delivered a historic campaign, finishing second in the standings with 19 medals comprising 10 gold, 5 silver and 4 bronze in Hong Kong. The runner-up finish marked India's best ever performance at the Continental Track and Field Championships outside home soil. A total of 48 Indian athletes, 30 men and 18 women, competed in the tournament, held from the 28th to the 31st of last month. The championships are serving as a qualifying event for the World Under-20 Athletics Championships, scheduled to be held at Oregon in the United States in August. Prime Minister Narendra Modi has congratulated the Indian contingent of Asian Under-20 Athletics Championships on winning 19 medals. In a social media post, Mr. Modi said this outstanding performance reflects the determination and excellence of India's young athletes. In the Under-17 Asian Wrestling Championships, India's women grapplers delivered a strong performance, winning a total of 10 medals, including 2 gold, 3 silver and 5 bronze at Da Nang in Vietnam. Leading the charge, Deeksha in the 43-kilogram category and Garima in 73-kilogram category clinched gold medals. The India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over Gujarat, Kerala, Mahe, Lakshadweep, Nagaland, Manipur, Tripura, Odisha, Karnataka, Tamil Nadu, Puducherry and West Madhya Pradesh today. The Met Department has predicted thunderstorms and lightning over Delhi, Haryana, Chandigarh, Himachal Pradesh, Bihar, Jharkhand, Uttar Pradesh, Uttarakhand and West Rajasthan till tomorrow. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi and Myanmar President U May Aung Lyang hold bilateral talks in New Delhi. India-Oman Comprehensive Economic Partnership Agreement comes into force, gives Indian exporters duty-free market access in Oman to 98% of tariff lines. West Bengal Chief Minister Shubhendu Adhikari expands cabinet with induction of 35 new ministers. Gross GST collection rises to over 1,94,000 crore rupees in May. PM Swanidhi scheme completes 6 years. Prime Minister Narendra Modi says scheme opened new growth opportunities for street vendors. And India ends impressive campaign at Asian Under-20 Athletics Championships with 19 medals, including 10 gold in Hong Kong. With that, we end the midday news.
1: நேரம் 2:15. நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள் உரை வழங்குகிறார் அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் ஜி அழகக்கண்ணன் அவர்கள். வேளாண்மை அப்படிங்கிறது இயற்கையை சார்ந்து, அதாவது பருவநிலையை நம்பியே செய்யக்கூடிய தொழில். ஆமாங்க, வறட்சி, வெள்ளம், புயல், வெப்பம் இந்த மாதிரியான சவால்களை விவசாயிகள் இன்னும் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. பருவநிலை மாற்றத்தால ஏற்படக்கூடிய தாக்கம் பயிர் மகசூல பாதிக்குது. அதனால விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய லாபமும் குறையுது. அப்போ விவசாயிகள் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதோ எடுத்துரைக்கிறாங்க அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் ஜி அழகக்கண்ணன் அவங்க.
3: நமது உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் குறிப்பா வந்து அந்த எல்லினோ அப்படின்னு சொல்லக்கூடிய கடுமையான ஒரு பாதிப்பு வரப்போகிறது. வழக்கமா நமக்கு வந்து அந்த இரண்டு பருவங்கள்ல மழை கிடைக்கும். அது ஒன்னு வந்து தென்மேற்கு பருவமழைன்னு சொல்லுவான், இன்னொன்னு வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்லுவான். தென்மேற்கு பருவமழை வந்து மே மாதம் கடைசியில ஆரம்பிக்குது, ஜூன் மாதம் ஆரம்பிக்குது அப்படின்னு நம்மளுடைய வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லுவாங்க. அதே மாதிரி வடகிழக்கு பருவமழைன்னு சொல்லக்கூடிய மழை தான் நமக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அதிகமாக கிடைக்கூடியது. குறிப்பா வந்து நம்ம திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர் இந்த மண்டலத்தில் அதிகமாக கிடைக்கூடியது வடகிழக்கு பருவமழை. ரெண்டு வகையான அந்த பருவ நிலை மாற்றமும் ஏற்படும். ஒன்று ரொம்ப கடுமையான வறட்சி. இந்த வருஷம் வந்து வறட்சி வந்து ரொம்ப பெருசா இருக்கும்னு சொல்றாங்க. 2010 நம்ம ஒரு கடுமையான வறட்சியை சந்திச்சோம். அதே மாதிரி இந்த வருடம் வந்து வறட்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மழை பெஞ்சாலுமே நிறைய மழை பொழிவு ஒரே நாளைக்கு இருக்கு. குறிப்பா வந்து ஒரு நாள் மழை நாள் அப்படின்னு சொன்னோம்னாக்க 2 மில்லிமீட்டர்னு சொல்லுவாங்க, அது பேஞ்சதுன்னா ஒரு மழை நாள்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணுது, மழை வந்து ஒரே நாள் பெய்யுது, 150 மில்லிமீட்டர் அப்படிங்கிறாங்க, 40 மில்லிமீட்டர்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பயிர்களை வந்து நெற்பயிர் எல்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல அங்கங்க எல்லாம் முழுகி போய் தண்ணிக்குள்ள நம்ம பயிர்

எல்லாம் மாட்டிக்குது, ஒன்னா வறட்சி நடக்குது இல்லைன்னா மழை அதிகமாக பெஞ்சு அந்த பிரச்சனை ஏற்படுது. இதை தான் நம்ம வந்து பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதுக்கு என்னென்னங்க காரணம், ஏங்க இந்த பருவநிலை மாற்றம் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னா, ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்லலாம். நிறைய வனங்களை வந்து நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டில் வந்து முன்னில் ஒரு பங்கு வனம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் இப்போ வந்து வனப்பகுதி குறைஞ்சிடுச்சு, மரங்கள் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. அதனால் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகளாவிய அந்த பருவநிலை மாற்றம் வந்து ஏற்படுது. குறிப்பாக நமது இந்திய நாட்டில் வந்து நெல் சாகுபடி அதிகமாக நடக்குது, அதனாலையும் அந்த மீத்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு வாயு வந்து அதிகமாக உமிழப்படுது. நெல் சாகுபடியில் அந்த நம்ம எப்போதுமே தண்ணி நின்றுட்டே இருக்கு இல்லைங்களா, நெல் வயலில் அங்கே வந்து அந்த மீத்தேன் உற்பத்தி அதிகமாகுது. கால்நடைகள் நிறைய வச்சிருக்கிறோம், அந்த கால்நடைகள் அசை போடும்போதும் அதனுடைய செரிமானுடைய நிறைய அந்த கரி அமில வாயு மீத்தேன் போன்றவற்றை வந்து வெளிப்படுது. குறிப்பாக ஒரு பசு வந்து ஒரு நாளைக்கு 200 லிட்டர் மீத்தேனை வந்து வெளிப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அதனாலையும் நம்மளுடைய புவி மண்டலமும் நம்மளுடைய காற்று மண்டலமும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் நம்மளுடைய மாசுபட்டிருக்கிறதுனால நிறைய வண்டி வாகனங்கள் பார்க்குறோம். நம்ம பயங்கர டிராஃபிக் ஆகுது, 4 நாள் லீவ் முடிஞ்சு ஊருக்கு போனாங்கன்னா எல்லா ஊர்கள்லையும் அந்த அப்போ அந்த வண்டி வாகனங்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிலிருந்து வரக்கூடிய கார்பன் மோனாக்சைடு போன்ற நச்சு வாயுக்கள் எல்லாம் நம்மளுடைய வாயு மண்டலத்தை பாதிக்குது. அதனால இந்த காலநிலை பருவநிலை எல்லாம் மாறி போச்சு அப்படின்னு சொல்றேன். உதாரணமா அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தோம்னா முன்னாடிலாம் நவம்பர் மாசமே அந்த நிலக்கடலை சாகுபடி பண்ணுவாங்க, இப்ப தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் முதல் வாரம் வரைக்கும் கூட அதை சாகுபடி பண்ற விதைப்பு வேலையை செய்யறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு மகசூல் பெரிய அளவில் குறையுது. அப்ப அந்த பட்டம் தவறி நம்ம வேளாண் பணிகளை மேற்கொள்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுது. இதை நம்ம எப்படி எப்படியெல்லாம் சமாளிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டு பிரிவாக இதை பார்க்கலாம். ஒன்று வந்து நம்ம பயிர்களில் இந்த சாகுபடி முறைகளை நம்ம எப்படி எப்படி கொஞ்சம் மாற்றுறது. கால்நடைகளை பேணி பாதுகாக்கிறதுக்கும் கால்நடைகளுடைய உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறதுக்கும் என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை நம்ம கடைபிடிக்கணுங்கிறது தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஒன்று வந்து கோடை உழவு. கோடை காலத்தில் மண் வளத்தை மேம்படுத்துறதுக்காகவும் அந்த கோடை காலத்தில் பெய்யக்கூடிய இப்போ குறிப்பாக இப்போ பெய்யக்கூடிய மழையை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக பிடித்து வைக்கணும். குறிப்பாக வந்து மானாவாரி சாகுபடி செய்யக்கூடிய பகுதிகளில் பெரிய பெரிய உயரமாக இருக்கக்கூடிய வரப்புகள் மானாவாரி சாகுபடி நாம் பார்க்குறோம். நம்ம டெல்டா மாவட்டம் ஃபுல்லாகவே பருத்தி சாகுபடி வந்து பெரும்பாலும் அந்த மானாவாரி சாகுபடி பண்ணப்படுது தண்ணீர் இல்லாத காலங்களில். அப்போ இப்போ மக்காச்சோளம் அதே மாதிரி இப்போ அதிக அளவில் பயிரிடப்படுது. இந்த மாதிரியான பயிர்களை எங்கெங்கெல்லாம் நம்ம சாகுபடி பண்ணுறோமோ அங்கெல்லாம் வரப்புகளை வந்து உயரமாக அமைச்சு அந்த தண்ணீரை வெளியில் போகாமல் மழை தண்ணீரை நம்ம பண்ணலாம். அதுக்காக வந்து கோடை காலத்தில் ஒரு உழவு செய்யும்போது அந்த மண்ணினுடைய இறுக்கம் தளர்த்தப்பட்டு மழை தண்ணி வந்து உள்ளே போகிறதுக்கு மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அதே மாதிரி பூச்சி மற்றும் நோய்களினுடைய ஒரு பருவம் அந்த பியூப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டுப்புழு பருவம் வந்து மண்ணில் இருக்கும். பூச்சிகளினுடைய இப்போ பருத்தி சாகுபடி பண்ணிதோம்னா அந்த பருத்தியினுடைய அந்த கூட்டுப்புழு பருவம் அங்கே இருக்கும். அதை அழிக்கிறதுக்கு இந்த கோடை காலத்தில் ஒரு வேலை வந்து நம்ம கோடை உழவு செய்யணும். வயலில் வந்து வரப்புகள் அமைச்சு அந்த தண்ணியை வந்து வெளியே போகாமல் நம்ம பாதுகாக்கலாம். ரெண்டாவது பார்த்தோம்னாக்க இப்போ குறிப்பாக வந்து முந்திரி சாகுபடி அதிகமாக எங்கே பண்ணுறோம், அரியலூர் மாவட்டத்தில் முந்திரி சாகுபடி 75,000 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கு. அதில் ஒரு 50,000 ஏக்கர் நிலப்பரப்புக்கு மேலே இருக்கக்கூடிய முந்திரிகள் வந்து முழுக்க முழுக்க மானாவாரியாக மழைநீரைய நம்பி இருக்கிறதுனால அந்த மாதிரியான தோப்புகளில் நம்ம இந்த மாதிரி ஒரு பணியை செய்யலாம். அதாவது 7 அடி நீளம் 1 அடி அகலம் ஒரு 2 அடி ஆழம் கொண்ட குழிகளை மழை வரத்துக்கு முன்னாடியே குறிப்பாக இப்போ இல்லை இதுக்கு முன்னாடியே கூட நம்ம அந்த வேலையை செஞ்சுருக்கலாம். நல்லா கேட்டுங்க, 7 அடி நீளமாக இருக்கலாம், 1 அடி அகலம், 2 அடி ஆழம். நமக்கே தெரியும் நம்மளுடைய கொள்ளை வந்து எங்கே சரிவாக இருக்குது அப்படின்னப்ப அந்த சரிவுக்கு குறுக்காக நம்ம அந்த பள்ளங்களையெல்லாம் ஏற்படுத்தி வைக்கும்போது மரத்தினுடைய அருகாமையில் அந்த பள்ளங்களை ஒரு 3 அடி தள்ளி இந்த பள்ளங்களை தோண்டி வைக்கும்போது அந்த மேடான பகுதியிலேருந்து வழிந்து வரக்கூடிய மழைநீர் எல்லாம் இந்த பள்ளங்களில் சேமிக்கப்படும். அப்போ நம்ம முந்திரி மரம் என்ன நினைக்கும், ஒரு மாதத்துக்கு அந்த இடத்துல வந்து தண்ணி தேங்கி நிற்கும். நம்ம முந்திரி மரம் ரொம்ப மகிழ்ச்சியாக அப்பா நமக்கு தண்ணி இருக்கு, நம்ம எப்ப வேணாலும் நம்ம குடிச்சிட்டே இருக்கலாம், ஒரு மாதத்துக்கு இந்த தண்ணி கிடைக்கும் போல அப்படின்னு அந்த முந்திரி மரங்கள் ஒரு தேக்கம் இருக்கும். அதனால அதனுடைய உற்பத்தி அதிகமா இருக்கும். முந்திரி மரம் மட்டும் இல்ல, எல்லா வகையான மரப்பயிர்கள் இருக்கக்கூடிய நிலங்கள்லயும் இந்த மாதிரி ஆங்காங்கே குழிகளை ஏற்படுத்தி பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பணியா இருக்கும். அடுத்து வந்து நம்ம மக்காச்சோளம் சாகுபடி பண்றோம், பருத்தி இதெல்லாம் மானாவாரியா சாகுபடி பண்ணும்போது அங்க கூட நம்ம தென்னை நார் கழிவு விடலாம். ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 2 டன்
தென்னன்னார் கழிவு வந்து அந்த கடைசி உழுவப்போ உள்ளே போட்டு ஓட்டிட்டோம்னா நமக்கே தெரியும் அந்த

தேங்காய் நாரில் வந்து அந்த தண்ணியினுடைய பிடிப்பு திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த நீர்பிடிப்பு திறன் அதிகமாக இருக்கும்போது நம்ம பயிர் சாகுபடி செய்யும்போது அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய பயிருக்கு நீரானது கிடைக்கும். அதில் நம்ம பயிர்களை வந்து காப்பாற்ற முடியும். அடுத்து வந்து வேஸ்ட் டீகம்போசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்க வைக்கும் காரணி, இது கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும். இது இந்த நேரத்தில் நம்ம எங்கெல்லாம் கரும்பு சாகுபடி செய்கிறாங்களோ அந்த கரும்பு சாகுபடி செய்யக்கூடிய இடங்களில், திருமானூர் பகுதியில், அரியலூர் மாவட்டத்தில் கரும்பு ரொம்ப அதிகமாக சாகுபடி பண்ணாங்க. 10,000 ஹெக்டர்ல இருந்தது இப்ப குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப அங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க முன்னாடிலாம், அந்த கரும்பு வெட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த சோவை எல்லாத்தையும் அங்கேயே எரிய விடுவாங்க. அப்ப எரிய விடும்போது அப்படியே தக தக தகன்னு அனல் வந்து அந்த ஒரு ஏக்கர் ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். எரிஞ்சும் போது அதனுடைய அந்த பூமி வெப்பமாகிறதுன்னு இருக்கு இல்லைங்களா. ஒரு ஏக்கர் நம்ம ஒரு அடுப்பு எரிஞ்சாலே பக்கத்துல போய் நிக்க முடியல, ஒரு ஏக்கர் பிடிச்சிட்டு எரிஞ்சதுன்னா எப்படி இருக்கும்னு பாருங்களேன். அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண் உயிரினங்கள்லாம் என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய மண்புழுக்கள்லாம் என்ன ஆகும், எப்படி துடிதுடிச்சு அந்த மண்புழுக்கள்லாம் இறந்து போகும், நுண்ணுயிர்கள்லாம் இறந்து போகும். அப்போ அந்த மாதிரி சோவைகளை வந்து நம்ம எரிய விடாமல், எரிய விடும்போது ஒரு பெரிய புகை மண்டலம் வெளியே போகுது, மண் பாதிக்கப்படுது. அது வந்து மக்க வைக்கிறதுக்கு அப்படியே நீங்கள் அதை விட்டுட்டு அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே விட்டுட்டு இந்த வேஸ்ட் டீகம்போசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்க வைக்கக்கூடிய காரணி இருக்கு. அதனுடைய விலை வெறும் 50 ரூபா தாங்க, சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் கிடைக்கும். அதை வந்து 200 லிட்டர் பேரலில் தண்ணியை ஊற்றி அந்த மக்க வைக்கும் காரணியை அதில் மாற்றிட்டு ஒரு 2 கிலோ வெல்லத்தை போட்டு வச்சுட்டு நல்லா ஒரு 4 நாள் கலக்கிட்டு ஒரு 5வது நாள் எடுத்து அது ஃபுல்லாக நம்ம அந்த இலை மேலே ஈரம் இருக்கும்போது நம்ம இலை மேலே நம்ம தெளிச்சு விட்டுட்டோம்னா அந்த பூமி மேலே அது வந்து ஒரு 30-35 நாளைக்குள்ள ஒரு அருமையான உரமாக மாறிடுதுங்க. அப்போ நம்ம மருதாம்பு கட்டை வரும்போது இந்த உரம் வந்து உரமாகவும் அதுக்கு பயன்படுது, மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரினங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுது. அப்போ பரவாயில்ல, நம்மளை இந்த டைம் எரிக்காமல் விட்டுட்டார் இவர் அப்படின்னு நினைக்கும். அதே மாதிரி அந்த காற்று மண்டலமும் மாசுபடாமல் இருக்கும், பூமி வெப்பமயமாகறதுலையும் நம்ம தடுக்க முடியும். நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு ஏக்கர்ல நம்ம எரிய விடுறோம், எவ்வளோ புகை போகுதுங்கிறத நம்மளால உணர முடியுது. அதே அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமானூர்ல ஒரு கரும்புல இருக்கக்கூடிய அந்த 20,000 ஏக்கரை நம்ம பத்த வச்சோம்னா என்ன ஆகும், அது நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுதுங்களா. அந்த மாதிரி நேரங்களில் நம்ம அதையெல்லாம் தவிர்த்துட்டு இந்த வேளாண் கழிவுகளை எப்படி வந்து சிறந்த ஒரு உரமாக மாத்துறது, அதை வந்து கால்நடைகளுக்கு எப்படி கொடுக்கலாம், ஒரு சிலது கால்நடைகள் சாப்பிடாத இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி வந்து நம்ம தீ வைக்காம அதை கொளுத்தாம எப்படி வந்து அதை மண்ணிற்கு தேவையான உரமா பயன்படுத்துறதுங்கிறத நம்ம தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நிச்சயமா வேஸ்ட் டீகம்போசர்னு சொல்லக்கூடிய விதைகளை பண்ணணும். ரெண்டாவது, பயிர்களில் வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்களை நம்ம பண்ணணுங்க. என்னென்ன வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பு இருக்கு, வரகு, பனிவரகு, மக்காச்சோளம், இது எல்லாம் வந்து ஓரளவுக்கு மானாவாரி பயிர்களில் வந்துடும். அதுலேயும் கூட நம்ம குறுகிய வயதுடைய பயிர்களை நம்ம தேர்வு செஞ்சு அதை நம்ம சாகுபடி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ மக்காச்சோளத்தில் வீரிய ஒட்டு ரகம் அப்படின்னு பார்த்தா கோ 5, கோ 6, இதெல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து வெளியிடப்பட்ட மானாவாரி நிலங்களுக்கு ஏற்ற மக்காச்சோள ரகம். அதே மாதிரி சோளம் சாகுபடி பண்ணுவோம், அதில் வந்து சோளம்னு பார்த்தோம்னா கோ 30, கே 12, அதாவது கோயில்பட்டி 12 சொல்லக்கூடிய ரகம்லாம் சோளத்தில் பண்ணலாம். கம்பில் வந்து கோ 10, கேழ்வரகில் கோ 15, கோ 13, சிறுதானியங்களில் இப்போ அந்த அத்தியானந்தல்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மையத்திலிருந்து, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய மையம், அந்த மையத்திலிருந்து வெளியிட்டிருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய ரகங்களை நம்ம உபயோகப்படுத்தலாம். உளுந்தில் வம்பன் 6, 8, 10, 12 இது போன்ற ரகங்களை, நிலக்கடலை சாகுபடி பண்ணும்போது VRI 10 நல்ல விருத்தாச்சலம் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வெளியிடப்பட்ட ரகம், அது வந்து நல்ல வறட்சியையும் தாங்கி வளருது, நல்ல மகசூல் கொடுக்குது. VRI 8 இல்லைனா VRI 10 போன்ற ரகங்கள், எள்ளில் வந்து விருத்தாச்சலம் 4, திண்டிவனம் 7 இது போன்ற ரகங்களையும், பருத்தியில் கோ 17, வேப்பந்தட்டை 2 ரகத்தையும் உபயோகப்படுத்தலாம். மானாவாரி பயிரான முந்திரியில் VRI 3 அப்படிங்கிற ரகத்தை நம்ம உபயோகப்படுத்தலாம். நெல்லில் வந்து வறட்சியில் நம்ம பண்ண மாட்டோம், ஆனால் மண் வந்து உவர் நிலம், உப்பு மண்ணாக இருக்கிறதுனால நெல் சாகுபடி பண்ணும்போது திருச்சி 4, திருச்சி 5 சொல்லக்கூடிய ரகங்களை உபயோகப்படுத்தும் போது ஓரளவுக்கு அந்த மானாவாரி சூழ்நிலையை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அடுத்து நெல் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நெற்பயிர் வந்து தண்ணிக்குள்ளேயே தான் நின்றுட்டுருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து நம்ம வச்சுருக்கிறோம். அந்த மாதிரி இல்லைங்க, அது கண்டிப்பாக தண்ணியிலே தான் எப்போதுமே 24 மணி நேரமும் இருக்கணுங்கிறது இல்லை. காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையை நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கு வந்து அந்த தண்ணியினுடைய தேவை குறையுது. தண்ணி தேவை குறையிறதுனால
நம்ம அதே தண்ணியை வச்சு வேற ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். இதில் மிக முக்கியமாக அந்த பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்றதை எப்படி தடுக்கலாம்னு சொன்னால், இந்த நெல் பயிர் சாகுபடியில் நம்ம அதிகமான தண்ணியை அங்கேயே

0: தேக்கி வைக்கும் பொழுது அங்கே அங்கே அந்த மீத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு வந்து அதிகமாக வெளிப்படுது. அது ஒரு நச்சு வாயு. அந்த மீத்தேன் வாயு நம்ம குறைக்கிறோம், அது வந்து காற்றோட போய் கலக்கிறத நம்ம தவிர்க்கிறோம். அப்போ காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு ஒரு அருமையான மெத்தட். காஞ்சி இருந்ததுனாலோ இல்லை தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா கலை பிரச்சனையும் எலி பிரச்சனையும் வந்து, ஆனால் அது ரெண்டுமே ரொம்ப எளிமையாக கட்டுப்படுத்தக்கூடிய முறை தான். அந்த கலை பிரச்சனையை வந்து கோணோ வீடர்னு சொல்கிறோம், இல்லை கோணோ வீடரை விட இன்னும் மேம்படுத்தப்பட்ட ஒரு மாடிஃபைடு கோணோ வீடர்னு சொல்கிறோம். அதை வச்சு நம்ம ஒரு ஏக்கரில் ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளையால் இருந்தால் கண்டிப்பாக அந்த கலையை வந்து எடுத்து முடிச்சிடலாம், அதை ஓட்டிடலாம், நின்றுக்கிட்டே வந்து சிரமம் இல்லாமல் கலைகளை வந்து கட்டுப்படுத்தலாம். அது மூலமாக எலிகளை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த தஞ்சாவூர் அதிசய பொறி அப்படின்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்களே நம்ம மையத்தில் உபயோகப்படுத்தி பார்த்துருக்கோம். ஒரு 15 எலி கூட அந்த ஒரே பொறியில் வந்து அடுத்தடுத்து வந்து மாட்டிக்குது. அந்த எலிகளை கட்டுப்படுத்துறதுக்கு தேவையான அந்த உணவு பொறி, அந்த விஷம் கலந்த உணவு பொறியை வைக்கும் பொழுது எலிகளை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். வரப்புகளை நல்லா சீர் பண்ணி வைக்கும்போது அந்த வரப்புகளில் இருக்கக்கூடிய அந்த வலைகளை எல்லாம் நம்ம தடுக்கலாம். அதாவது எலிக்கு பயந்துக்கிட்டு நான் எப்போதுமே தண்ணி விடுறேன் அப்படின்னா நம்ம வந்து தண்ணியே மிச்சம் பண்ணுறோம், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்கு பயந்துட்டு பெரிய பிரச்சனையை வாங்குற மாதிரி ஆயிடுதுங்க. அதனால் காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையில் உபயோகப்படுத்தலாம், அது உங்களுக்கு தண்ணியை சிக்கனப்படுத்தி கொடுக்கும். இது சம்பந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலோ என்னுடைய நம்பர் நீங்கள் குறிச்சிக்கங்க, 96 29 24 65 86. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், 96 29 24 65 86.
1: பருவநல மாற்றம் ஏற்படாம இருக்க வனங்களை பாதுகாக்கணும், பூமி வெப்பமயமாதலை தடுக்கணும், பட்டம் பார்த்து பயிர் செய்யணும், வறட்சிய தாங்குற ரகத்தை தேர்ந்தெடுக்கணும், நீர் சிக்கனத்தை கடைபிடிக்கணும், வரப்புகளை சீர் செய்யணும், இது போன்ற பல வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்களை இதுவரைக்கும் நமக்கு எடுத்து சொன்னாங்க. அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் ஜி அழகக்கண்ணன் அவங்க. இன்னும் இவர் கூறும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்களை மற்றொரு நாள் நேயர்களுக்கு முன்னறிவிப்போடு வழங்குகிறோம். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: நேரம் இப்பொழுது 2:30. நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திரைக்களஞ்சியம். பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜன் அவர்களை சிறப்பிக்கும் விதமாக பாட்டும் நானே பாவமும் நானே என்ற தலைப்பில் கொள்ளிடம் காமராஜ் அவர்களின் திரை இசை தொகுப்பில் இருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இவர் பிறந்த மதுரைக்கு அன்றும் இன்றும் ஏன் இனி என்றென்றும் பெருமை சேர்க்கும் ஒரே திரை இசை பாடல் என்றால் அது இந்த பாடல்தான். பாடல் ஒலிக்கிறது திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து.

ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்

0: நிதரிதமா துந்தர் கெடுத்த கதா
1: கரிசம்
0: பறை கடதா
1: பரணி
0: தகதி மக பரி மக பரமணி தசனி தகதி மக

0: சோழனின் புலிக்கொடி, சேலத்து மாம்பழம், தூத்துக்குடி முத்து, பொதிகை மலை தென்றல், குமரியில் காணும் சூரியோதயம், இவை யாவும் ஒன்றாகிய தமிழகத்தின் பெருமையை படம் பிடித்த பாடல் இதோ. பூவாத்தலையா திரைப்படத்திலிருந்து.
1: தெரியும் நீ யார் நானா பார்த்து விடு.
2: கமான் கிளாப் 1.

இருந்தா தான் சுண்ட சொல்லும், கண்டவன் வாயை கிண்ட சொல்லும். காசிருந்தா தான் சுண்ட சொல்லும், கண்டவன்

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசல்களில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். கொள்ளிடம் காமராஜ் அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து பாடல்கள். நாட்டுப்பற்றையும் விஞ்ஞானத்தின் சிறப்பையும் வேளாண்குடி விவசாய பெருமையையும் மிகச் சிறப்பாக வர்ணிக்கும் பாடல் இதோ தங்கச்சுரங்கம் திரைப்படத்திலிருந்து.

0: சங்கம் வைத்த தமிழ் வளர்த்த பெருமை மிகு மதுரை மாநகரில் பிறந்த இவரால் தமிழ் திரையுலகமும் தமிழ்கூறு நல்லுலகமும் பெருமையடைந்தது என சொன்னால் அது மிகையாகாது. பாடல் ஒலிக்கிறது அருணகிரிநாதர் திரைப்படத்திலிருந்து.
1: முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண.

தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இருவாக பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்ச தொடு ரட்சித்தருவதும் ஒரு நாள்.

0: நவரசங்களில் ஒன்று நகைச்சுவை. இசையரசியும் இசையரசரும் இணைந்து இப்பாடலின் மூலம் நம்மை சிரிக்க வைக்கின்றார்கள். பாடல் ஒலிக்கிறது எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து.
1: புதுசா கேக்குற என்ன

பார்த்தது நீ தாங்கி, மூன்றெழுத்து மூணு ஷோவும் பார்த்தது நீ தாங்கி, சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கு ஏதடி, பட்டு புடவைக்கு ஏதடி.

0: மந்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வே?
0: சொன்னத்தை செய்வேன்.

வாலிப கவிஞர் வாலி அவர்களை தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவர் இசையரசர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள்.

திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கிறது. காதல் சுவை ததும்பி வழியும் ஒரு இனிய பாடலை கேட்போம் வாருங்கள். தெய்வமகன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் இந்த அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 இதே அலைவரிசையில், அதாவது மீட்டர் 320.5, 936 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடை பெறுகிறோம் நேர்களே.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: மூன்று மணி 15 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். இசைத்தூரலில் நம்முடைய நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை நேயர்கள் கடிதம் மூலமாக, மின்னஞ்சல் மூலமாக கருத்துக்கள் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் ஏர்போர்ட்லேருந்து தாமஸ் அவர்கள் நிறைய கடிதங்களை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. என்னெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
3: அதாவது 4 நாள் நிகழ்ச்சிகளுக்காக வந்து கடிதம் அனுப்பியிருக்காரு. 22ஆம் தேதி வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி கலகலப்பாக இருந்தது, வழங்கிய அதிபதிக்கும் பிரியா வீரமணிக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி. 23ஆம் தேதி சிந்து பைரவி ராகத்தில் மங்கள இசை கேட்டேன், மடல் மாணிக்கம் தந்த தகவல்கள் சிறப்பு, பொன்மாலை நிகழ்ச்சியில் பாடல்களை அள்ளித்தந்த கௌதமன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. 24ஆம் தேதி கடிதம் என்னன்னா, வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் பயனுள்ள தகவல்களை கேட்டோம், வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டி அருமை, லோகநாதன் மற்றும் யோகேஸ்வரி ஆகியோருக்கு பாராட்டுக்கள். 25ஆம் தேதி நாள் மலர் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 24ஆம் தேதி இதயராகம் நிகழ்ச்சியும் சிறப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. வழங்கிய மரியாவிற்கு நன்றி. வசந்த அழைப்பில் குழந்தைகளின் கொஞ்சம் மொழியை கேட்டு ரசித்தோம், கவிஞர் யுகபாரதி அவர்களின் உரை அருமையாக இருந்தது, சூரியகாந்தி நிகழ்ச்சியில் மனிதம் நாடகம் சிறப்பு, பண்பலைக்கு நன்றிகள் பாராட்டுக்கள் அப்படின்னு
2: சொல்லி. இவங்க வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகள் எல்லாமே காலையிலிருந்து மங்கள இசையிலிருந்து நிகழ்ச்சியிலிருந்து அன்றைய நாள் அவங்க எப்போ தூங்க போகிறாங்களோ அது வரைக்குமே நம்ம பண்பலையோடு பயணிக்கிற ஒரு நேயர். சிறப்பாக அவங்களுடைய விமர்சனங்களை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. நேயர்களே, இதே போல் நீங்களும் உங்களுடைய பார்வையில் எங்களுடைய நிகழ்ச்சி எப்படி இருக்குங்கிறத உங்களுடைய விமர்சனங்களை எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். கடிதம் வழியாக நீங்கள் எழுதி அனுப்பணும் அப்படின்னா அதற்கான அஞ்சல் முகவரி, இயக்குனர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1 அப்படிங்கிற இந்த முகவரி. ஒருவேளை மின்னஞ்சல் வழியாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா aartrichy@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சலுக்கு உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம்.

3:20 திருச்சி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருப்பது இசைத்தூரல் நிகழ்ச்சியோட. இசைத்தூரல் நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், நீலத்திமிங்கலம். இந்த நீலத்திமிங்கலத்தோட இதயம் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய கார் அளவுக்கே இருக்குமா. இதன் இரத்த நாளங்கள் ஒரு மனிதரே அதுக்குள்ள நீந்தி செல்லக்கூடிய அளவுக்கு பெருசா இருக்குமா. இதோட நாக்கு பாத்தீங்கன்னா ஒரு முழு உருவ யானைக்கு சமமா இருக்குமா. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: 3:26 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல் கேட்டு இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சிகளோட விமர்சனங்களை மின்னஞ்சல் வழியாகவும் நம்மளுடைய நேயர்கள் அனுப்பியிருக்காங்க.
1: ஆமாம்,
0: யார் அனுப்பியிருக்காங்க?
1: ஸ்ரீரங்கம் எஸ் ரங்கன், சுந்தரராஜன் இவர்கள் வந்து மின்னஞ்சல் அனுப்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கடந்த 31 கடந்த மாதம் 31 அமைச்சிருக்காங்க. ஞாயிறு பகல் 12:10 இடம்பெற்ற சூரியகாந்தி மூலம் இரு நாடகங்களை நாங்கள் தொடர்ந்து கேட்டோம். அதில் மாதவி அவர்கள் எழுதிய நாடகம் யாருக்கும் நேரமில்லை என்பது இன்றைய நிலைக்கு சரியான தலைப்பு. நாடக கதைப்படி முரளி கணக்கு பாடத்தில் வீக்காக இருப்பதற்கு, மதிப்பெண்கள் குறைவதற்கு ஒரு வகையில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எப்படி காரணம், அதற்கு நாடக காட்சிகள் எடுத்துக்காட்டியது. மேலும் நாடக அமைப்பும் இயக்கமும் நடிப்பும் சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காலை இணைத்தானும் நல்லவே கேட்க நிகழ்ச்சியில் பேசிய கிருஷ்ணவேணி அவர்கள், மனம் ஒரு கோயில் என்ற தலைப்பில் அன்போடு வாழுங்கள், இறைவன் நம்மோடு இருப்பார் என்று மிகச்சிறப்பாக பேசினார். சூரியகாந்தி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான 2 நாடகங்களும் நன்றாக இருந்தது. வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் சிறப்பாக விளையாடிய நேயர்கள் மற்றும் அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் பாராட்டுகள். வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, கீழக்குண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அம்மி அனுப்பியிருக்கிறாங்க.
1: ஆமாம், அவங்க இன்னும் இன்னொரு நிகழ்ச்சியை பாராட்டி சொல்லியிருக்காங்க. 1 இன்று காலை வேளாண் செய்தி சுருள் நிகழ்ச்சியில் உயிர் வேலி அமைப்பதன் நன்மைகள் பற்றி RVIA அவர்களும் முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள் இணைந்து வழங்கிய தகவல்கள் கேட்டோம். உயிர் வேலி அமைக்க ஏற்ற தாவரங்களான இலந்தை, சூரைமுள், கலாக்காய் ஆகிய முள் மரங்கள் பற்றியும், செம்பருத்தி, நொச்சி, ஆடாதொடை பற்றியும், மற்றும் பூச்சிக்கொல்லிகளை விரட்டும் காட்டாமணுக்கு போன்ற செடி வகைகள் பற்றியும் விளக்கமாக கூறியது அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இணைந்திருங்கள் நேயர்களே, FM Rainbow 102.1 இசைத்தூரல்

0: பயிற்சி IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நிமிஷத்துக்கு திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்கள் இணைந்திருப்பது இசை தூரல் நிகழ்ச்சியோடு. அடுத்ததான் மின்னஞ்சல் அமைச்சிருக்காங்க எஸ் லக்ஷ்மி, குமரன் நகர் திருச்சியிலிருந்து. மதுரை கீதம் நேர்களின் தெருவில் தேனாக இனித்தது. 43 நிமிடங்கள் என் டிரான்சிஸ்டருடன் கட்டுண்டு இருந்தேன். அப்பாஸ்கான் ஒவ்வொரு பாடலை பற்றியும் குறிப்புகள் கொடுத்தது சிறப்பு. என் மனம் தொட்ட ஒரு பாடல் கங்கை யமுனை, இங்குதான் சங்கமம். இடையிடையே நிகழ்ச்சி குறிப்புகள் கொடுத்தது அந்த நிகழ்ச்சியை கேட்க ஆவலை தூண்டியது. நன்றிகள், பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்று காலை 7 மணிக்கு காலை மலர் கேட்டோம், உரை மிகச் சிறப்பு. 8 மணிக்கு இதயராகத்தில் புது பாடல்கள் கேட்டோம், எங்கள் விருப்ப பாடலும் வந்தது, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 மணிக்கு ஆட வைக்கும் பாடல்கள் அத்தனையும் கேட்டு மகிழ்ந்தோம். மிக மிக அற்புதமான பழைய பாடல்கள் தந்ததற்கும் வெயிலுக்கு இதமாக இருந்தன. அறிவிப்பாளர்களுக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரவேஷ் அவர்கள் எழுதியிருக்காரு.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 3:40 ஆயிடுச்சு. நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: நேர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை மின்னஞ்சல் வழியை அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் நம்ம கருமண்டபம் தெற்குத்திரிலிருந்து வேலாயுதம், திரவியமலர், துர்காதேவி, தன்விக், சந்துரு, விஸ்வா இவங்களுடைய மின்னஞ்சல் இது. பண்பலைக்கு வணக்கம். நேற்று வந்து மதியம் 1 மணிக்கு மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டோம். நேர்களுடைய கைவண்ணங்களில் திட்டிய மடல்களை, எங்கள் விருப்ப பாடல்களை வழங்கியதற்கு நன்றி. அதை தொடர்ந்து காலையில் 10 மணிக்கு புகையிலையும் புற்றுநோயும் சிறப்பு விருந்தினர், மருத்துவர் நமது உடலை எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கிறது அப்படிங்கிற பல விஷயங்களை நம்மளோட கூறினாங்க. இரவு நேரத்தில் முளைக்கட்டிய தானியங்களை சாப்பிடணும் அப்படின்னு கூட சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தது. வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு சொல்லி கருமண்டபத்திலிருந்து தெற்கு தெரு வேலாயுதம், திரவியமலர், துர்காதேவி, தன்விக், சந்துரு, விஸ்வா இவங்க அனுப்பியிருக்கிறாங்க.

0: பயப்படல.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
2: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும் தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இணைந்திருப்பது இசைத்தூரல் நிகழ்ச்சியோட. இன்னைக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்கிட்ட தகவல் பாத்தீங்கன்னா நீலத்திமிங்கலம் பத்தி. அதை பத்தின இன்னும் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக இருக்கு. இவ்வளோ பெரிய விலங்கு என்ன சாப்பிடும், எப்படி சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல்ல இருக்கிற மிகச்சிறிய கிரில் அப்படிங்கிற இறால் போன்ற உயிரினங்களை தான் வந்து சாப்பிடுமா. ஆனால் ஒரு நாளைக்கு சுமார் 4000 கிலோ சாப்பிடுமா. ஒரு குட்டி திமிங்கலம் பிறந்த உடனே ஒரு நாளைக்கு 90 கிலோ உடல் எடை கூடுமா. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 4 கிலோ எடை அதிகரிக்குமா ஒரு நீலத்திமிங்கலம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜின்கே பாஸ் கோயில் கேரண்டி நீ ஹே, சர்க்கார் குத் உன்கீ கேரண்டர் பன் ரஹீ ஹே.
2: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள் உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்கநகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இசைத்தூரல் நேயர்கள் வந்து மின்னஞ்சல் வழியாக அவங்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. உங்களையும் கூட நேயர்களை உங்களையும் அனுப்ப சொன்னேன். aartrichy@gmail.com அப்படின்ற இந்த மின்னஞ்சலுக்கு நம்ம நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை அனுப்பலாம் அப்படின்ட்டு. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துறையூர் மருவத்தூர்லேருந்து அழகனாச்சியார், இளையரோஜா இவங்களுடைய மின்னஞ்சல் இது. அதாவது நேற்று யார்

யாருக்கும் நேரமில்லை அப்படின்ற ஒரு நாடகம் கேட்டோம். இன்னைக்கு தலைமுறைக்கு ஏற்றது போல பெற்றோர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த நாடகம் சிறப்பாக உணர்த்தியது அப்படிங்கிற தகவலை மின்னஞ்சல் வழியாக பகிர்ந்திருக்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து கீழாண்டார் வீதி சண்முகம் ராஜலட்சுமி ஜெகதீஸ்வரி சுவாசினி கற்பகம் இவங்களுடைய மின்னஞ்சல் இது. காலையில் புற்றுநோய் மருத்துவர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் பேசியதை கேட்டோம். மிட்டே பிரியாணி பரோட்டா இது மாதிரி எளிதில் ஜீரணமாகாத உணவுகளை சாப்பிட்றதாலையும் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடன் உரையாடிய யோகேஸ்வரி அவர்களுக்கும் ஒளிபரப்பிய நிலையத்தாருக்கும் பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. மதியம் எனக்கு பிடித்த சிவாஜி கணேசன் பாடல்கள் கை கொடுத்த தெய்வம் பட்டிக்காடாப்பட்டினம்மா போன்ற படங்களிலிருந்து வந்தது, சிறப்பாக இருந்தது, நிலையத்தாருக்கு பாராட்டுகள் அப்படின்னு மின்னஞ்சல் வழியாக அவங்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 3:54 இசைத்தூரலோடு.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது இசை தூரல். இன்னைக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில நீலத்திமிங்கலம் பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நேயர்களின் கடிதங்கள், மின்னஞ்சல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். மீண்டும் இசைத்தூரல் ஒலிக்கும் நாளை பிற்பகல் 3 மணிக்கு.

அடுத்த நிகழ்ச்சியா நம்ம பண்பலையில 4 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ண கோலங்கள். 5 மணிக்கு பொன் மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் எஸ் லக்ஷணா மரியாஷாலி அவர்கள்.

ஏழு மணிக்கு உற்சாகம் உச்சம். கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சேர்க்கை குறித்து ஒசூர் கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் டி ஜெயந்தி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து எனக்கு பிடித்த புத்தகம், சட்டக்கல்லூரி மாணவி கே கற்பக செல்வி அவர்களின் பகிர்வுகளை கேட்கலாம்.

0: நேரம் இப்பொழுது 4 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கிடையிலான வரலாறு, நாகரிக உறவுகளை வலுப்படுத்துவது, எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்திக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு வெற்றி பெறச் செய்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்றுகிறார். முன்னதாக திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த முதலமைச்சரை மாநில அமைச்சர்கள் திரு ரமேஷ், ஆதவ் அர்ஜுனா, மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் உள்ளிட்டோர் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக திருச்சி ஜோசப் கல்லூரி வரும் முதலமைச்சருக்கு சாலையின் இருமருங்கிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாடு முழுவதும் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் வணிக சிலிண்டரின் ஒன்றின் விலை 46 ரூபாய் உயர்ந்து 3,283 ரூபாய்க்கு விற்பனையாகும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இருப்பினும் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலந்தாய்வு தேதி வரும் 29ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் தகுதி அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி வெளிப்படைத்தன்மையுடன் இந்த நியமனம் இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ இணை ஜெர்மன் இணையை இன்று மாலை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.
2: கேட்டறிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000+ பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: 4:04 அது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தான் கேட்டு நினைச்சிருக்கீங்க. இன்னைக்கு 4 மணி, எப்பவுமே 4 மணி ஆயிட்டாவே நேயர்கள் எல்லாம் தயாராயிருவாங்க. ஏன் அப்படின்னா வந்து நம்ம விளையாட்டுகள் வந்து தயாரா வச்சிருப்போம். என்ன கொடுத்தாலும் என்ன கேம் கொடுத்தாலும் நேயர்கள் விளையாடுறதுக்கு தயாரா இருப்பாங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால என்ன விளையாட போறோம் அப்படின்னா, அதிபதி ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பீங்கல்ல
1: நீங்க, ஏதாவது என்ன விளையாட போறோம் நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு என்ன சொல்றீங்களா?
0: ஆமா, இன்னைக்கு திங்கக்கிழமை கண்டுபிடி அதுதான்.
1: ஆமல்ல, நான் அதை மறந்துட்டேனே.
0: மறந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போதே தயாரா இருக்கீங்க போலயே. என்னமோ குறிப்புகள்லாம் கையில வச்சிருக்கீங்க.
1: நான் மட்டும் இல்லைங்க, நம்ம நேயர்களும் ரெடியா இருக்காங்க. இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நேயர்களே, நீங்க எங்களோட சேர்ந்து பேசலாம். நாங்க கொடுக்குற குறிப்புகளை வச்சு நீங்க என்ன வேணாலும் கண்டுபிடிக்கலாம். சொல்ல முடியாது,
0: அல்லது பொருளாவோ அல்லது நபராவோ எதுவா வேணாலும் இருக்கலாம்.
1: ஆமா,
0: நாங்க குறிப்புகள் கொடுப்போம். அந்த குறிப்புகளை பயன்படுத்தி நீங்க அது இடமா பொருளா நபரா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லணும். பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தொடர்பு கொண்டு வரலாம்.
1: சுழி 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட அறிமுக நேயர்களா இருந்தா உங்களை வாழ்த்துக்களோடு வரவேற்று வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு
0: கோபால்,
1: அதிபதி,
2: ஓவியா.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். வண்ணக்கோளங்கள், இன்னைக்கு வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில கண்டுபிடி கண்டுபிடினு சொல்லியாச்சு. இப்ப நம்ம கேக்குற கேள்விக்கு பதில கண்டுபிடிக்கிறதுக்கு யார் இணைப்புல இருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம், வாங்க.
6: அன்பு தோழன் அதிபதி அவர்களுக்கும், அன்பு தம்பி கோபால் அவர்களுக்கும், புதுசா வந்திருக்கிற தோழிக்கும் இனிய மாலை வணக்கம்.
7: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
6: தஞ்சாவூர் அப்ரகாம் படுநகர் வந்து பத்மாவதி.
7: சரி, உங்களுக்கான குறிப்புகள் சொல்லாமா?
6: சொல்லுங்க.
7: நீங்க வந்து கண்டுபிடிக்க போறவர் வந்து ஒரு அறிவியல் அறிஞர், சரியா?
6: சரிப்பா.
7: இவர் வந்து அமெரிக்க அறிவியலாளர். இடிதாங்கிய வந்து இவர் தான் கண்டுபிடிச்சாரு. கிட்ட பார்வைக்கும் தூர பார்வைக்கும் சேர்த்தணியக்கூடிய ஒரே கண்ணாடியான இரட்டை குவிய கண்ணாடியை உருவாக்கியவரும் இவர் தான். அறிவியல் துறை மட்டும் இல்லாம அரசியலையும் ஆர்வம் கொண்ட இவர் தான் சந்தா மூலமா நூல்களை வாங்கி படிக்கக்கூடிய முறையை வந்து உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். யார் அந்த நபர் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான அந்த கேள்வி.
5: நாங்க இவ்வளவு குழு கொடுத்துருக்கோம், ஆனா நீங்க ஒருத்தர தான் கண்டுபிடிக்க போறீங்க.
7: எது எது?
6: அந்த
7: இரட்டை குவிய கண்ணாடி கண்டுபிடிச்சாரு. இடி தாங்கி இவர் தான் கண்டுபிடிச்சார்.
5: கண்ணாடியில லென்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த கிட்ட பார்வை தூர பார்வைக்கெல்லாம்,
8: அதாவது குவி லென்ஸ், குழி லென்ஸ்.
6: இல்ல, ஞாபகம் இல்ல.

0: உங்களுக்காக பல குறிப்புகளை மூணு பேர் சேர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
1: எந்த குறிப்புகள் கொடுத்தாலும் வந்து அதை கொஞ்சம் யோசிக்கிறதுக்கும் எங்களுக்கு அவகாசம் வேணும் அப்படிம்பாங்க சில பேர். இது வந்து கொஞ்சம் கடினமானது தான். ஏன்னா வந்து அமெரிக்க அறிவியலாளர் அப்படிங்கும் போது ஒரு இந்தியாவுக்குள்ள கேட்டிருந்தீங்க அப்படின்னா எளிமையா சொல்லியிருப்பேன்ப்பா, அமெரிக்காவுக்கு போயிட்டு இங்க எடுத்தோன்னே, அதனால வந்து கொஞ்சம் யோசிச்சு தான்ப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க நேர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்பவும் இந்த குறிப்புகள் ஒரு தடவை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் வந்து ஒரு அமெரிக்க அறிவியலாளர், இடிதாங்கியை கண்டுபிடிச்சவரும் இவர் தான். கிட்ட பார்வை தூர பார்வை இரண்டுக்கும் சேர்த்து அணியக்கூடிய ஒரே கண்ணாடியாலான அந்த இரட்டை குவிய கண்ணாடி அப்படிங்கிறத அவர் தான் உருவாக்குனாரு. அறிவியல் அறிஞ்சுறை மட்டும் இல்லாம அரசியலையும் ஆர்வம் கொண்ட இவர் தான் சந்தா மூலமா நூல்கள் வாங்கி படிக்கக்கூடிய அந்த முறையை வந்து உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். யார் அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா தொடர்பு கொண்டு வரலாம்.
2: 0431-240-101 அறிமுக நேயர்கள் இந்த தொலைபேசி எண்களை தொட்டுவாங்க. அறிமுகமான நேயர்கள்

0: அறிமுக நேயர்கள் இந்த தொலைபேசி எண்களை தொட்டு வாங்க. அறிமுகமான நேயர்கள் 246-102-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணை தொட்டு வாங்க.
1: கேட்டறிஞ்சிருங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.
2: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
3: இன்று 36ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சண்முகா எலக்ட்ரிக்கல் தனது வாடிக்கையாளர்களுக்கு நன்றியோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. சண்முகா எலக்ட்ரிக்கல், மதுரை ரோடு, திருச்சி 8. தொடர்புக்கு 98-432-90-311.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.
6: திருச்சி மங்களல் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இயற்கையே உயிரே. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர். நாளும் காலை 8:02 எஃப்எம் ரெயின்போ 102.1 இயற்கையை நேசிப்போம், உயிர்களை காப்போம். பசுமையான நாளைக்கு இன்றே விதை போடுவோம். இயற்கையே உயிரே சிறப்பு தொடர்.
7: இந்நிகழ்ச்சியோடு தங்களை இணைத்துக் கொள்வோர் இயற்கையை பேணுவதில் என்றும் முனைப்புடன்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இடமோ அல்லது பொருளோ அல்லது நபரோ பத்தின ஒரு குறிப்புகளை கொடுப்போம். நீங்க அதை வச்சு அது இடமா பொருளா நபரா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே வந்து குறிப்புகள் கொடுத்திருந்தோம், இனிப்புல வரக்கூடிய நேர் அதை கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம். ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க? ஐயா, ஐயா சொல்லுங்க, விடை
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: சொல்லுங்க, யாரு?
3: பெஞ்சமின் பிராங்க்லின். ஐயா,
2: சிறப்புங்க, சிறப்புங்க, மகிழ்ச்சிங்க, நன்றி. சரியான விடை ஐயா கண்டுபிடிச்சிட்டாரு குறிப்புகளை பயன்படுத்தி. அடுத்து வரக்கூடிய நேயர்களுக்கு நம்ம முன்னாடியே குறிப்புகள் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
4: கொடுத்துடலாமா? 2004 யுனெஸ்கோவால் உலக பாரம்பரியம் சின்னமா அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் அமைந்துள்ள இது ஒரு கோவில். 2 ராஜராஜனால் கட்டப்பட்டிருக்கு. இசை படிகட்டுகள் இந்த கோவில்ல அமைக்கப்பட்டிருக்கு. யானைகளாலும் குதிரைகளாலும் இழுத்து செல்வது போல அமைக்கப்பட்ட மண்டபம் இந்த கோயில்ல அமைஞ்சிருக்கு. என்ன கோயில் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாப்போமா?
0: இந்த குறிப்புகளை வச்சு இது எந்த இடம் அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா, நீங்க நம்ம நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில வண்ணக்கோளங்கள்ல பங்கேற்கலாம். 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1, 246-102-1 இந்த எண்கள்ல இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள்
5: வரும்.

0: 4:26 எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோளங்களில் இன்று கண்டுபிடி குறிப்புகள் கொடுத்தாச்சு, கண்டுபிடிக்க சொல்லி நேரமும் கொடுத்தாச்சு, அழைக்கிறதுக்கான எண்களும் கொடுத்தாச்சு, அடுத்த அழைப்பு தான் கொடுக்கணும்.
1: காலர் அடுத்த நேயர் பார்த்துலமா? வணக்கம், யாரங்க என்ன பேசுறீங்க?
2: ஹலோ வணக்கம், பிரபுங்க, டிவிஎஸ் டோல்கேட்ல இருந்து.
1: டிவிஎஸ் டோல்கேட்ல இருந்து பிரபு, சொன்ன குறிப்புகளை வச்சு விடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க?
2: பாத்தீங்க, கும்பகோணம் பக்கத்துல தாராசுரம் ஐராவதீஸ்வரர் டெம்பிள்
1: இருக்கு. கரெக்ட்டா சொல்லிட்டார்ப்பா, அவருக்கு ஒரு குர அப்ளாஸ்.
0: பாராட்டுகள்,
1: உங்களுக்கு அப்ளாஸ் கொடுத்தாச்சு.
0: அனிமா அவங்க அங்க போயிட்டு வந்திருப்பாங்க நினைக்கிறேன்.
2: ஆமாமா, انا அதுல மியூசிக் பண்ணீங்களா?
1: ஆமா, படிக்கட்டுகள்
2: படிக்கட்டுகள் அது அந்த டெம்பிள் மட்டும் தான் இருக்கு.
3: இசை படிக்கட்டுகள் அப்படின்னு அந்த வச்ச அந்த குறிப்பை வச்சு தான்ப்பா நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காரு. அதாவது இசை படிக்கட்டுகள் அப்படிங்கிற அந்த குறிப்பு தான் அவர் விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு
0: ஒரு குறிப்பாக இருந்திருக்கு.
3: அடுத்து குறிப்புகள் காத்திருக்கு. எந்த துறையை சார்ந்த நபர் பற்றி சொல்ல போகிறோம்
1: சொல்லிடலாமா? அடுத்த குறிப்பை சொல்லிடலாமா? அல்பேனியா நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் இவர், இந்திய குடியுரிமை பெற்றவர். அடுத்து நான் ஒரு குறிப்பு சொல்ல போகிறேன், அதை சொன்னாலே நேயர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர். இதான்ப்பா இந்த இதோட குறிப்பு.
0: இந்த குறிப்பு வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இவர் யாரு அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம்.
3: சூழலாம், இன்னொரு குறிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்னஸ் கோன்ஜா போஜாஜியு அப்படின்னு சொல்லுவாங்க.
0: என்னங்க இன்னொரு முறை சொல்லுங்க?
3: ஆக்னஸ் கோன்ஜா போஜாஜியு.
0: இதுதான்.
3: ஆமா,
0: இந்த குறிப்புகள்
3: இயற்பெயர் அதுதான். அந்த குறிப்புகளை பயன்படுத்தி அவரை பற்றி யார் அவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு அப்படின்னா தொடர்பு கொண்டு வரலாம். சொல்லி 4:31 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246 102 1 240 102 1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வரலாம்.
0: இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை.

0: காலை 10:30 மணிக்கு June 4 to 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
6: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
7: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
6: உண்மையாவா?
7: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்டு ரசிக்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: 4:34 ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருப்பது
1: வண்ணக்கோளங்கள்.
2: வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில ஏற்கனவே குறிப்புகள்லாம் கொடுத்துட்டாங்க, அது யார் அப்படிங்கறது வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய இயற்பெயர்லாம் வேற சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த குறிப்பை வச்சு நேயர்கள் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு ஓவியா வந்து உறுதியா வேற சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டாங்களா இனிப்புல வரக்கூடிய நேயர் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம், விரைவா பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சேன். விரைவா இனிப்புல இருந்து போயிட்டாங்க. இப்ப இனிப்புல யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: திருச்சியில இருந்து பேசுறோம், கவிதா.
2: கவிதாமா, எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து?
3: திருச்சி. ஆமா.
2: திருச்சியில எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில எந்த பகுதி?
3: திருவரம்பூர்.
2: திருவரம்பூர் பகுதியில இருந்து கவிதா அவங்க தான் பேசுறாங்க. விடை கண்டுபிடிச்சிட்டீங்களாமா?
3: கண்டுபிடிச்சிருக்கேன்.
2: சொல்லுங்க யார் கரெக்டா சரியா அப்படின்னு.
3: மதர் தெரசா.
2: மதர் தெரசா அப்படிங்கிறது சரியான விடை. நன்றிமா இனிப்புல வந்ததுக்கு. ஸோ அடுத்து குறிப்பு சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் கடினமாக இருக்காது, கொஞ்சம்

0: நீங்க பண்ற வேலைக்கு தூக்கம் எப்படி வரும்? மெத்தைய வாங்கி வச்சுட்டு உக்காந்தே இருக்க வேண்டியதுதான்.
1: பாரா,
2: பூங்காத்து திரும்புமா?
0: எப்படி திரும்பும்? இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி புட்டு கட்டடம் கட்ட வேண்டியது. ஒரு மரக்கண்ணு கூட நட்டு வைக்கிறது இல்ல.
1: அது சரி.
0: உங்களை மாதிரி பண்ற எல்லாத்துக்கும் இப்படிதான்.
1: ஐயோ,
2: ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி.
0: சோகமா? அப்படின்னா ஒரு ஓரமா உக்காந்துட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா தூக்கம் வரவே வராது.
3: என்ன கொடுமை சார் இது!
1: சரி, இப்ப நான் என்ன பண்ணனும்?
0: வீட்டை சுத்தியும் குடியிருக்கிற தெருவுலையும் முடிஞ்ச அளவு மரக்கண்ணு நடுங்க. தினமும் தண்ணி ஊத்தி முறையா பராமரிங்க. அப்பதான் பூங்காத்து வீசும், நல்ல தூக்கமும் வரும்.
1: உடனே செய்யறேன். ஆமா, நீங்க
0: யாரா இருந்தா என்ன? சொன்னத செய்யுங்க, நிம்மதியா தூங்குங்க. அத விட்டுட்டு

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கிடையிலான வரலாறு, நாகரிக உறவுகளை வலுப்படுத்துவது, எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு, வர்த்தகம் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் இன்று குடியரசுத் தலைவர் திரு திரௌபதி முர்முவை சந்தித்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்திக்கிறார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அடுத்த வாரம் தொடங்கி வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் இன்று உரையாற்றிய அவர், தமது அரசு ஜாதி மத வேறுபாடுகளை களைந்து அனைவருக்குமான பாகுபாடற்ற ஆட்சியை வழங்கும் என்று கூறினார். நிதி நிலைமையை சீர்செய்து விவசாய பெருமக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். தமிழ்நாட்டில் பால் உற்பத்தியை பெருக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று மாநில பால் வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற உலக பால் தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், நஷ்டத்தில் இயங்கும் ஆவின் நிறுவனத்தை லாபத்திற்கு கொண்டுவர முயற்சிகள் எடுக்கப்படும் என்றார். பருத்தி மீதான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது திருப்பூர் மாவட்ட தொழில்துறையினரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனால் ஆயத்தாடை உற்பத்தியாளர்களின் செலவீனம் குறைந்து நுகர்வோருக்கு பலன் கிடைக்கும் என தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்பரமினர் நல விடுதிகளில் தங்கி பயில விரும்பும் பள்ளி கல்லூரி மாணாக்கர் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். பள்ளி மாணாக்கர் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை வரும் 18ஆம் தேதிக்குள்ளும், கல்லூரி மாணாக்கர் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளும் சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது இத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் முதியோர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்த 472 மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணுமாறு ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களை அறிவுறுத்தினார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சிலோ டெமலைனர் இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை ஜெர்மன் இணையை 7-5, 6-4 என்ற செட்களில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

பணிகளுக்கிடையேயும் பயணங்களையும் தேநீர் கடைகளையும் வீடுகளையும் இனிமையான மாலை நேரத்தில் வானொலியோடு பயணிக்கிற நீர்களே, பாடல்களோடு பயனுள்ள தகவல்களோடும் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டு ரசிக்க போகிறோம் ஆரவாரம். இணைந்திருங்கள் திருச்சி அலைவரிசைகளோடு.

6:09 கேட்டு நெஞ்சிருக்கோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம். தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உலாமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கும் திட்டத்தின் மூலமாக நாகப்பட்டினம் பள்ளிவாசல்களில் பணியாற்றக்கூடிய பேசி மாம்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர் ஆசிரியைகள் உள்ளிட்ட உலாமாக்களிடமிருந்து இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு குறித்த மானியம் தொடர்பான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்றாங்க. இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு மானியம் பெறுவதற்கான மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தின் படிவங்களை பெற்று உரிய ஆவணங்களோடு விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளிக்கு இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும் அப்படின்னும், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள்ள உரிய ஆவணங்களோடு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகின் மூலமாக அனைத்து ஒன்றியங்களிலும் பணிபுரிய காலியாக இருக்கக்கூடிய 186 சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பை சார்ந்த பெண் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னும், இது பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க திட்ட இணை இயக்குனர், திட்ட இயக்குனர், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அழகு எண் 223 இரண்டாம் தளம் மாவட்ட ஆட்சியரக பெருந்திட்ட வளாகம் தஞ்சாவூர் என்ற முகவரியில் இயங்கக்கூடிய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னும், விண்ணப்பிப்பதற்கு இம்மாதம் 4ஆம் தேதி கடைசி நாள் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. பாடல்களோடு பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க இணைந்தே இருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரம் நிகழ்ச்சியோடு.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களின் கேட்கலாம்.
1: உணவுங்கிறது நமக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒண்ணுங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாலும் சாப்பிடுறோம், ரொம்ப துக்கமா இருந்தாலும் சாப்பிடுறோம், போர் அடிச்சாலும் சாப்பிடுறோம், பொழுது போகிறதுக்கும் சாப்பிடுறோம். எப்ப சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிடுற உணவோட நிறம், குணம், தரம், சுகாதாரம் இதெல்லாம் கவனிக்கிறது ரொம்ப முக்கியங்க. இத பத்தி விரிவா உங்களுக்கு தெரியணும்னா தவறாம கேளுங்க உணவை மருந்து நிகழ்ச்சிய. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் லக்ஷணா மரிய ஷர்லி அவர்கள்.
2: நம்ம பொதுவா உடல் நலம்னா சர்க்கரை, இரத்த அழுத்தம், இதய நோய்கள் எதுவுமே இல்லாம இருக்கிறதான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உடலோட மைய கட்டுப்பாடே நம்மளோட குடல் தான். அதை நம்ம கவனிக்க மறந்துடுறோம். உலகத்துல 70% நோய்கள் வந்து நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ நம்மளோட குடலோட ஆரோக்கியத்தோட தான் தொடர்புடையதா இருக்கு. நம்மளோட குடல்ல பார்த்தோம்னா 100 கோடிக்கும் அதிகமான நுண்ணுயிர்கள், அதாவது மைக்ரோபயோம்ஸ்னு அதை சொல்லுவோம், அது வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுல நல்லவை கெட்டவைன்னு 2 விதம் இருக்கு. நம்ம குடல் வந்து சமநிலையா இருக்கப்போ, எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கப்போ இந்த நல்ல பாக்டீரியா அதிகமா வளரும். இந்த சமநிலை வந்து மாறிடுச்சு இல்ல குலைந்துருச்சு அப்படின்னா நோயா இது மாறிடும். இந்த மாதிரி நல்ல பாக்டீரியாக்கள் வந்து குறைஞ்சு கெட்ட பாக்டீரியாக்கள் வந்து அதிகமா இருக்க நிலையதான் வந்து நம்ம மைக்ரோபயோம் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். எப்பப்போ இந்த இம்பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்றத பார்த்தோம்னா, நம்ம தவறான உணவு பழக்கங்கள் வச்சிருக்கப்போ இந்த இம்பேலன்ஸ் ஏற்படும். தவறான உணவு பழக்கங்கள்னா ஜங்க் ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிட்றப்போ, அதிகமான சர்க்கரை உள்ள பொருட்கள், எண்ணெய் நிறைந்த பொருட்கள் இதெல்லாம் சாப்பிட்றப்போ இந்த இம்பேலன்ஸ் வந்து ஏற்படும். அதிகமாக நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறப்போ, இல்லை மன அழுத்தம் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கப்போ, தூக்கம் ஒழுங்காக இல்லாமல் தூக்கமின்மை அதிகமாக இருக்கப்போ, குறைந்த நார்ச்சத்து உள்ள உணவுகளை வந்து நம்ம உட்கொள்கிறப்போ, இது எல்லாமே நம்மளோட குடலோட நலத்தை வந்து பாதிக்கும். நம்ம குடலோட நலம் சிதைஞ்சிருச்சு அப்படின்றத என்ன மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, அதிகமான வயிற்றுப்போக்கு இருக்கும், வாயு தொல்லைகள் அதிகமா இருக்கும், உடம்புல சோர்வு, தோல்ல வந்து பிரச்சனைகள், உடல் எடை சீர்குலைதலா இருக்கும், மனநிலை வந்து திடீர்னு மாற்றம் ஏற்படும். இதெல்லாம் உடல் நலத்தோட சிதைதலால வர்ற அறிகுறிகள். நீண்ட நாளா அந்த குடல்ல சீர்குலைவு இருக்கும்போது நம்மளுக்கு சர்க்கரை, உடல் பருமன், குடல் எரிச்சல், ஹார்மோன் வந்து சமநிலை இல்லாம இருக்கிறது, மன அழுத்தம், பதட்டம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஏற்படும்.
1: குடல்ல இருக்க நுண்ணுயிரிகளோட சமநிலை எவ்வளவு முக்கியம்னு சொன்னாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் லக்ஷணா மரிய ஷர்லி அவர்கள்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டு நினைச்சிருக்கோம். வார வாரம் 6:24 திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நியாய விலை கடைகளையும் முதலமைச்சர் தாயுமானவர் திட்டம் மூலமாக இல்லம் தேடி குடிமை பொருட்கள் நாளையும் நாளை மறுநாளும் விநியோகம் செய்யப்பட இருக்கிறதுனால இந்த 2 தினங்கள்லையும் பயனாளிகள் குடிமைப் பொருட்களை அவர்களுடைய இல்லங்களிலேயே பெற்றுக்கொண்டு பயனடையுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ஆதி திராவிடர், மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சார்ந்த மாணவர்கள் வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலமாக 2026-27 கல்வியாண்டிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது குறித்த தகவல்களை tnadw.tn.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியில் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இதற்கு விண்ணப்பிப்பதற்கு இம்மாதம் 5ஆம் தேதி கடைசி நாள்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைஞ்சிருக்கும். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம். மாநில செய்திகளை தொடர்ந்து திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் தொடரும். மதியலை 936 கிலோஹெர்ட்ஸில் திரை இசைப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
1: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு, மொபைல வை.
2: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
1: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
2: அப்ப சரியான நம்பர்
1: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
2: அக்கா, நீங்க காப்பாத்திட்டீங்க.
1: வேலையில இருந்தல்ல.
2: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். மின்மயமாக்கல் பணிகள் நிர்வாக செலவினங்களை குறைப்பதற்கும் உதவியுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கு இதுவரை 800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் மானியம் மற்றும் ஊக்கத்தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களுக்கு 17,800 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக 1,300க்கும் மேற்பட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். திமுகவின் தோல்விக்கு குடும்ப அரசியலே காரணம் என்று முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் தாவேக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் மனதை வெல்ல திமுக முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை முந்தைய திமுக அரசு கட்டுப்படுத்தாதன் விளைவுதான் தற்போது குற்றங்கள் தொடர்பாக அவர் குறை கூறினார். சிங்கப்பெண் காவல்படை அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் திரு விஜய் அறிவித்தார்.
1: பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்கப்பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சம நீதிய, சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம்.
0: நடப்பு கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் அரசு பொறியியல், கலை, அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கூடுதலாக 3,570 இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பால் உற்பத்தியை பெருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். உலக பால் தினத்தையொட்டி நாமக்கல் ஆவினில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நஷ்டத்தில் இயங்கும் ஆவின் நிறுவனத்தை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். ஆவின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி விஜயலட்சுமி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி

0: அளிப்பதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவி

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படையில் உள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடங்கப்பட்ட படையில் உள்ள பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து முழுமையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி இயங்கும் மதுபான கூடங்களை மூட தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் மதுபான கூடத்தில் நடனமாடியது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இளம் பெண் ஒருவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு போதைப்பொருள் புழக்கம்தான் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் தெற்கு கேரளா பகுதிகள் வரை, தெலுங்கானா, ராயல்சீமா, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், சிவகங்கை, மதுரை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஆனந்த் மோகன், தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட ஆட்சியராக திருமதி மிர்னாலினி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சேலம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செயற்கை கால்களை ஆட்சியர் திரு இளம் பாகவத் இன்று வழங்கினார். சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வரும் 15ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 கோல் அடித்தார். வரீந்தர் சிங், ஷாருக் அலி தலா 1 கோல் அடித்தனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 9-11, 11-7, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஏ இ டியானை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரேலா தாஸ் இணை பட்டம் வென்றது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சிலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வேயில் மேற்கொள்ளப்படும் மின்மயமாக்கல் பணிகள் காரணமாக டீசல் பயன்பாடு 63% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலிய பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மாநில உரிமைகளையும் நதிநீர் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்

0: தென்கொரியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு. காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
2: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல? போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ், புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
0: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: பிரசித்தி பெற்ற பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் மாதந்தோறும் உண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கை என்னும் பணி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. காலை தொடங்கி இரவு வரை காணிக்கை என்னும் பணி நீடித்தது. இதில் கடந்த 41 நாட்களில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய தொகை 1,21,86,832 ரூபாய் ரொக்கம் மற்றும் 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளியும் கிடைத்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். காணிக்கை பணம் பாதுகாப்பாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. ஈரோடு மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் சேர 12 வயது முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் குரல் இசை, பரதநாட்டியம், வயலின், மிருதங்க கலைஞர்களுக்கு 7 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தவில், நாதஸ்வரம், தேவாரம் கலைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இது 3 கால கல்வியாகும். இங்கு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மாதம் 1,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். மாணவ மாணவியருக்கு அரசு விடுதி வசதி செய்து தரப்படும். வெளியூர் மாணவ மாணவியருக்கு இலவச பஸ் பயண வசதி செய்து தரப்படும். 3 படித்து அரசு தேர்வு ஏகக தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் கர்நாடக இசை கச்சேரி நடத்தவும், நாதஸ்வரம் தவில் வாசித்து தொழில் புரியவும், தேவாரம் பாடுதல் கோவில்களில் ஓதுவாராக பணிபுரியவும், வானொலி தொலைக்காட்சிகளில் நடத்தப்படும் இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு உண்டு. கோவில்களில் தேவார ஓதுவார் பணியில் சேர இப்பள்ளியில் தேவார இசை பயின்று தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கலை ஆர்வம் உள்ள மாணவ மாணவர்கள் நடப்பாண்டு இசைப்பள்ளியில் சேர கூடுதல் விவரத்துக்கு தலைமை ஆசிரியர் 0424-2994-365 மற்றும் 9487-2472-20 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் கொளப்புலூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் 41 வயதும் இவருடைய மனைவி மஞ்சுளா 38 வயதும் தம்பதியினர் சிறுவலூர் அருகே உள்ள மூப்பன் சாலை பகுதியில் இறைச்சி கடை நடத்தி தொழில் செய்து வந்தனர். அவர்கள் தங்களது கடையில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த போது திடீரென அப்பகுதியில் பலத்த இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்துள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக அவர்கள் இருந்த பகுதியின் மீது பயங்கர சத்தத்துடன் இடி விழுந்தது. இதில் இடி பலமாக தாக்கியது. சுரேஷ் மற்றும் மஞ்சுளா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த சிறுவலூர் காவல்துறையினர் உயிரிழந்த கணவன் மனைவி இருவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோபிசெட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து சிறுவலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த சுரேஷ் மஞ்சுளா தம்பதியினருக்கு அனுசியா என்ற 18 வயது மகனும் கதிரேசன் என்ற மகனும் உள்ளனர். இதில் மகள் அனுசியா குடும்ப சூழ்நிலை காரணமாக கூலி வேலைக்கு சென்று வருகிறார். மகன் கதிரேசன் தற்போதுதான் 12 வகுப்பு படித்து வருகிறார். பெற்றோர் இருவரையும் ஒரே நேரத்தில் இடி மின்னலுக்கு பறிகொடுத்துவிட்டு எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் தவிக்கும் இந்த இளம் பிள்ளைகளின் நிலை அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பலியான தம்பதியின் வாரிசுகளுக்கு கொளப்பூரில் உள்ள அவர்களது வீட்டிற்கே சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் பேரிடர் நிவாரண நிதியாக 8,00,000 ரூபாய்க்கான காசோலை ஆணையையும் வழங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் கூறிய அமைச்சர் இடி மின்னல் தாக்கி பலியான தம்பதியரின் குழந்தைகள் என்ன கல்வி பயின்றுள்ளனரோ அதற்கேற்ப அரசின் சார்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பிரதமரின் கௌரவ நிதியுதவி திட்டத்தில் மத்திய அரசு நிலம் வைத்துள்ள தகுதியான விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2,000 ரூபாய் வீதம், ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வழங்குகிறது. இந்த தொகை மூலம் விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் வாங்க விவசாயிகளுக்கு உதவியாக உள்ளது. தகுதியான அனைத்து விவசாயிகளும் விடுதலின்றி பயன்பெற ஈரோடு மாவட்டம் முழுவதும் ஜூன் மாதம் 15 தேதி வரை வட்டார அளவில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. இம்மாவட்டத்தில் இதுவரை 72,161 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். எனினும் சில விவசாயிகள் நில ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாதது, ஆதாரின் வங்கிக் கணக்குடன் இணைக்காதது, இகேஒய்சி செய்யாது போன்ற காரணத்தால் நிதியுதவி கிடைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. இதை சரி செய்ய வட்டார அளவில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது.
1: ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி சி மூர்த்தி அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இத்தொடர்பான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் விமான பயணம் என்பது அனைவருக்குமானதாகவும் எளிதாகவும் உருவெடுத்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜி யாத்ரா பயன்பாடு 10 கோடி பயணங்களை தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர்களுக்கிடையே புதுதில்லியில் நடைபெற்ற பேச்சுகளின் போது இதனை அவர் தெரிவித்தார். வருங்காலங்களிலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் கூறினார். இந்த கூட்டத்தில் பேசிய ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ரிச்சர்ட் மார்லஸ், குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பெருமளவு வளர்ச்சி கண்டுள்ளதாக கூறினார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 6 மாதங்களுக்கு முன்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவிற்கு இந்த ஒப்பந்தம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சிறு குறு தொழில் துறையினர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மண்வளம் காப்பது தொடர்பான தேசிய இயக்கம் இன்று தொடங்கியுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ரைசனில் இன்று இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாதம் 30ஆம் தேதி வரை இந்த இயக்கம் நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த இயக்கத்தின் கீழ் வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண் பல்கலைக்கழகங்களின் நிபுணர்கள், வேளாண் அறிவியல் மையங்களின் அதிகாரிகள் கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். முறையான உர பயன்பாடு, மண் பரிசோதனை, மண்வள அட்டை, இயற்கை வேளாண்மை, நீர் சேமிப்பு, அறிவியல் ரீதியான வேளாண் நடைமுறைகள் போன்றவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். மண்வளம் பாதுகாக்கப்பட்டால் வேளாண் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என்றும் நாடு வளமடையும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். யோகாவிற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற மைய கருத்தோடு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் அறிவியல் நிபுணர்களும் யோகாவின் பலன்களை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஆண்டு யோகா தொடர்பாக 1,000-க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிடப்பட்டதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 3.2% அதிகமாகும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வினை கணினி அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அரவிந்த்குமார் அமர்வு, மறுதேர்வை கணினி முறையில் நடத்துவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. தேர்வை ரத்து செய்ததன் காரணமாக தேசிய தேர்வு முகமை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.

0: இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை முப்படைகளின் தளபதி திரு ராஜா சுப்பிரமணி இன்று சந்தித்து பேசினார். முப்படை தளபதியாக பொறுப்பேற்ற பின்னர் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்து பேசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டாவையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் அனைத்தும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் மின்சார பேருந்துகளாக மாற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 50% பேருந்துகளை மின்சார பேருந்துகளாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆய்வு மேற்கொண்டது. இன்று கேங்டாக்கில் தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் திருமதி ஷிப்ரா சக்சேனா தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தகுதியான வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இப்பணிகளில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திருமதி ஷிப்ரா சக்சேனா தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதன் காரணமாக திரு சந்தீபன் சஹா, திரு ரிதப்பிரதா பானர்ஜி ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். டஜியான் நகர்பகுதியில் செயல்பட்டு வரும் விண்வெளி உதிரி பாகங்கள் தொழிற்சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். தொழிற்சாலையில் தூய்மைப் பணிகளை மேற்கொண்ட போது இந்த விபத்து நேரிட்டதாகவும் அவர்கள் கூறினர். இதுகுறித்து முழுமையாக விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே திருவிழா கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஓட்டுநர் போதையில் கட்டுப்பாட்டை இழந்து திருவிழாவில் பங்கேற்றவர்கள் மீது மோதியதாக அவர்கள் கூறினர். எத்தியோப்பியாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் 47 அரசியல் கட்சிகளின் சார்பில் 10,000-க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு 3வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-4 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் டிம் புட்ஸ், கெவன் கிரவிட்ஸ் இணையை வென்றது. இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பப்பர்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் தைவானின் சென் குவான் ஷூவை வென்றார். சீனாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் 10 தங்கம் உள்பட 19 பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் 8.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா ஓமன் இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 1,94,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தென்கொரியாவில் நேரிட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்.

0: உழவர் உலகம்.
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும்
0: நிகழ்ச்சியில் இன்று அரக்கு பூச்சியின் பயன்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சாந்த் ஆசப் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை அறிவிப்புகள் ஆகியவை இடம்பெறுகின்றன.

0: முதலில் பொதுவா நம்ம விவசாயிகள் அவங்கவுங்க பகுதிக்கு ஏத்த மாதிரி பயிர் சாகுபடி செய்வாங்க. பயிர் சாகுபடியில ஏற்ற இறக்கம் அப்படின்னு வர்றப்போ அதை சமாளிக்கணுமே அப்படிங்கறதுக்காக சார்பு தொழிலா இருக்கக்கூடிய கால்நடை வளர்ப்புல ஈடுபடுவாங்க. ஒண்ணு மாடு வளர்ப்பாங்க, இல்லனா ஆடு வளர்ப்பாங்க, இல்லனா ஒருங்கிணைந்த பண்ணையமா செய்யணும், கூடுதல் வருமானம் தொடர்ச்சியா நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கிட்டே வருவாங்க. அந்த வகையில பூச்சி வளர்ப்பும் விவசாயிகளுக்கு ஒரு கூடுதல் வருமானம் தரக்கூடியதா இருக்கு. அது என்ன பூச்சி அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். பொதுவா விவசாயத்துல பயிர் சாகுபடியில வரக்கூடியது நன்மை செய்யற பூச்சிகள், தீமை செய்யற பூச்சிகள்னு தான் நாம கேள்விப்பட்டிருப்போம். இங்க பூச்சி வளர்ப்புனால விவசாயிகளுக்கு ஒரு கூடுதல் வருமானம் கிடைக்குது. அது என்ன பூச்சினா அரக்கு பூச்சி. இயற்கையா நமக்கு கிடைக்கக்கூடிய பிசின், அதாவது அரக்கு. சரிங்க, அப்போ விவசாயிகள் இந்த அரக்கு பூச்சி வளர்ப்ப எப்படி மேற்கொள்ளணும், இந்த பூச்சி வளர்ப்புனால எந்த அளவுக்கு அவங்களால கூடுதல் வருமானம் ஈட்ட முடியும், சந்தையில அதற்கான வாய்ப்பு இருக்கா, இந்த அரக்கு பூச்சி வளர்ப்புனால விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன, இத பத்தி எல்லா விவரங்களையும் நாம தெரிஞ்சுக்கலாம். இதோ நம்மிடையே திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சாந்த் ஆசப் அவர்கள் இருக்காங்க.
1: ஐயா, இப்ப எல்லாருமே வந்து இப்ப விவசாயம் அப்படின்னா நெல் வந்து உற்பத்தி பண்றது, இது என்ன அரக்கு பூச்சின்னா?
2: அரக்கு பூச்சிங்கிறது ஒரு புது விதமான பூச்சி, அது எல்லா இடத்துலயும் வராது. அந்த அரக்கு பூச்சிங்கிறது வந்து இயற்கையாகவே அந்த அரக்கு பூச்சியில சுரப்பி வெளியே வருங்க. அதுக்கேத்த செடிகள் இருக்குது. அந்த செடிகளில் வந்து எப்போ அது வந்து வருதோ அந்த மென்மையான பகுதி டெண்டர் பிரான்ச்சில் போய் இருக்குங்க. அங்கே போய் அங்கேயே செட்டில் ஆகி அப்படியே சாரை உறிஞ்சி அதோடைய கடைசி நிமிஷம் மட்டும் அதை வாழ்க்கை துறக்கிற மட்டும் அங்கேயே இருந்துருது. அப்போ இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது சுரப்பி வெளியே வந்தது பாருங்க, அந்த பிரான்ச் பூரா கவர் ஆகி அதுலேருந்து நம்ம சுரப்பியை எடுக்கிறது தாங்க லேக்குங்கிறது. அரக்கு
1: அரக்கு இந்த ஆபீஸ்லாம் அரக்கு ஒட்டி.
2: ஆமா, இப்ப வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து இன்கம் டேக்ஸ் எல்லாம் கட்டலன்னு வைங்களேன், உடனே வந்து ஜப்தி பண்றாங்க பாருங்க, அப்ப வைக்கிறாங்க. அப்புறம் இந்த கவர்ல எல்லாம் வந்து முக்கியமான கவர் சீல் வைக்கிறது,
1: அந்த அரக்கை தான் பயன்படுத்துறாங்க. சரிங்க, இந்த அரக்கு பூச்சி எந்தெந்த தாவரங்கள்ல போய் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்?
2: இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல கேள்விங்க. அது எல்லா மரத்திலையும் வராது, எல்லா தாவரங்களிலும் வராது. இப்ப வந்து குசும்னு அப்படின்னு ஒரு தாவரம் இருக்குங்க, இன்னொன்னு வந்து நம்ம இழந்த பேர் அப்படிங்கிற ஒரு தாவரம் இருக்கு, அப்புறம் ரங்கீன் அப்படின்னு ஒரு தாவரம் இருக்குங்க. இந்த மூணுலையும் தாங்க வந்து இது அதிகமா அதுல இந்த மாதிரி
1: தாவரம் எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கா? நீங்க
2: இந்த தாவரம் எல்லாம் இழந்த இருக்குதுங்க அதிகமானது, பேர்னு சொல்லுவோம்.
1: இழந்த
2: பழம் அதே தான் அதுல வருதுங்க, மத்த ரெண்டும் இல்லைங்க. அதனால தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா அரக்கு நம்ம உற்பத்தி இல்லைங்க. முதன்மையாக வர்றது வந்து ஜார்க்கண்டுங்க, ராஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் வந்து இந்த அரக்கு பூச்சிக்கான நிறுவனமே இருக்குதுங்க. ஐஐஎன்ஆர்ஜிம்பாங்க, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேச்சுரல் ரெசின்ஸ் அண்ட் கம்ஸ், அவங்க வந்து இந்த அரக்கு பூச்சியில கொஞ்சம் அதிகமான ஈடுபாட்டில் எல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
1: அந்த இன்ஸ்டியூட்ல வந்து நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு,
2: வாய்ப்புகள் இருக்கு, படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்மளும் கூட ஒரு ட்ரைனிங்க்கு போயிருந்தோம். அப்புறம் வந்து என்ன பண்ணவங்க அங்க வந்து நம்மளை மாதிரி ஆளுகளை வந்து இதுக்கு கூப்பிடுவாங்க. யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்களோ அவங்கள வந்து ட்ரைனிங்க்கு வாங்க.
1: பேராசிரியர்கள் மட்டுமா, யார் வேணாலும்?
2: ஆர்வலர்கள் மட்டும் இல்லை, பிளாக் எடுக்கும் போது அதிகமான ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அதனால யார் வேணாலும் வரலாம், வந்து எப்படியெல்லாம் அந்த சேகரிக்கலாம் அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சு நம்ம
1: நம்ம வந்து விற்பனை. ஐயா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த அரக்கை வந்து அரசு அலுவலகங்கள்லயும் கடிதங்களுக்கு மட்டும் தான் பயப்படுவோம், அதை தாண்டி அதுக்கான

0: தாண்டி பயன்பாடுகள் அதிகமா இருக்குங்க.
1: என்னென்ன பயன்பாடுகள்,
0: என்னென்ன பயன்பாடுன்னு சொன்னீங்கன்னா, முதல் முதல்ல நம்ம நம்மளவே எடுத்துக்கிட்டோம்னா கூட, நம்ம போடுற வளையலெல்லாம் இருக்கு இல்லைங்க, அந்த வளையல வந்து பூச்சி செய்வாங்க, ஒரு ஷைனிங் லுக்கு கிடைக்கிறதுக்கு செய்வாங்க. அடுத்தது வந்து இப்ப நம்ம கடைகள் எல்லாம் போனோம்னா சில விளையாட்டு சாமானங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு எல்லாம் வந்து மேல மேற்பூச்சி பண்ணுவாங்க, அதுக்கும் ஒரு கிளிசனிங் லுக்கு கிடைக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்க, அந்த ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்றோம்ல, நம்ம சொல்றோம் இட்டாலியன் ஆப்பிள்ன்றான், அது பாத்தீங்கன்னா மேல வந்து கோட்டிங் கொடுக்குறாங்க, அந்த கோட்டிங் கொடுக்கறதுனால அது ஷெல்ஃப் லைஃப் அதிகமாகுது அப்படின்னு சொல்லப்போம்.
1: அது வேக்ஸ் கோட்டிங்லங்க சொல்றாங்க,
0: வேக்ஸ் இதுவும் தாங்க, லேக்கிங்னாலே வேக்ஸ் தாங்க, வார்னிஷ், பெயிண்ட், இதுல எல்லாமே இதுவும் வருதுங்க, நம்ம அரக்கன் பயன்பாடு இருக்குங்க.
1: சரிங்க, இப்ப வளையலுக்கு சொன்னீங்க.
0: ஆமா, வளையல், டாய்ஸ், அந்த காலத்துல இப்ப வந்து பெரிய பெரிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்க, அதுக்கு மேல எல்லாம் பூசுவாங்க, அதிகமா பூச்சி. அடுத்தது வந்து மெடிசின்லயே வந்து வருதுங்க, ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ்லயும் வந்து அதிகமான பயன்பாடு இந்த அரக்கு பூச்சியில இருக்குங்க.
1: பெயிண்ட்ல எந்த மாதிரி எதுக்கு பயன்படுத்துறாங்க?
0: அதே தாங்க, இந்த கிளிசனிங் லுக்குக்கு தான். இப்ப பெயிண்ட் அடிக்கிற போது ஒவ்வொரு பெயிண்ட், ஆயில் பெயிண்ட் எல்லாம் இருக்குது பாருங்க, அது வந்து அதிக நாள் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாகவும் அந்த லுக் இருக்கிறதுக்காகவும் நம்ம செய்யறது, அதுக்கு தான் வந்து பயன்படுது.
1: சரி, இப்ப நம்ம ஊர்ல இலந்த மரம் இருக்கு, நான் அந்த அரக்கு பூச்சியை கொண்டாந்து விட்டா அது அதுலேயே தான் இருக்குமா, அது எப்படி வளர்க்கறது, அதை எப்படி எடுக்கிறது?
0: அரக்கு பூச்சிக்கு அதிகமா வந்து சீதோஷ நிலை ரொம்ப முக்கியங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு 35-40 degrees சென்டிகிரேட்குள்ள வேணும், அதனால நம்மளோட இடம் 35-40 தான். அதனால வந்து நீங்க எடுத்து விட்டாலும் இது வந்து என்ன பண்ணுங்க, பெரிய பெரிய மரங்கள்ல அது மென்மையான அந்த பிரான்ச்சுகள்ல போய் செட்டில் ஆகுங்க, அதனால மேலே போயிடும். இப்போ வந்து நம்ம அதை அறுவடை பண்ணுறதுக்கு நம்ம இதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கணும், ஆனால் ஓரளவுக்கு செட்டில் ஆகி எல்லாம் வந்துடுங்க,
1: வந்துடும். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து இளம் தளிர்கள்லையும் இளம் தண்டுகள்லையும் தான் போய் அப்படி உட்காந்துக்கும் அப்படிங்கும்போது, நாளைக்கு நான் வந்து இழந்த பழம் வந்து அந்த ஓரத்தில் தான் விளையும், அந்த இழந்த பழம் ஏதாவது ஆயிருமா?
0: இல்லை, இழந்த பழத்துக்கு ஒன்றும் சேதம் இல்லைங்க. இது ஏன்னா இது வந்து தண்டில் இருக்கிறது வந்து சாரை தான் உரியுது, நம்ம சொல்கிறோம் அந்த டெண்டர் பிரான்ச்சில் போய் உட்காந்து அந்த இதை தாங்க உரியுது, கடைசியில் அப்படியே மாண்டும் போயிடுது, அதனால நமக்கு பழத்துக்கோ இல்லை நம்ம ஃப்ளவருக்கோ எந்த சேதமும் இல்லைங்க.
1: சரிங்க, இப்ப அந்த இளம் தளிர்கள்ல இளம் தண்டுகள்ல இருந்து உறிஞ்ச பிற்பாடு அது இறக்குதுன்றீங்க, இறந்த பூச்சியில இருந்து நம்ம?
0: ஆமா, அதை வந்து அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த பிரான்ச்ல முழுவதுமா அது செட்டில் ஆயிருங்க முதல்ல. அப்போ அந்த மேல இருக்கிறது எல்லாம் வந்து அந்த பிரான்ச்சுக்கு மேல இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து சேகரிக்கணும், அதுக்கு பேர் ஸ்டிக் லேக்குன்னு பேருங்க. ஸ்டிக் லேக் தான் வந்து க்ரூடு ஃபார்ம் ஆஃப் லேக், ரொம்ப அசுத்தமான லேக், அதை வந்து ப்ராசஸிங் பண்ணி ஷெல் லேக்கா மாத்துவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மட்டும் இன்னும் இது ஆரம்ப நிலையில தாங்க இருக்கு, பெருசா வரல. இன்னும் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இல்லாதனால இது வந்து தமிழ்நாட்டில் நல்லா வர்றதே இல்லைங்க. ஓரளவுக்கு சும்மா ஒரு ஸ்டடிகளுக்காகவும் அந்த மாதிரி ஒரு இந்த ரிசர்ச்சுக்காகவும் அந்த மாதிரி பர்பஸ்க்கு தாங்க வந்துகிட்டு இருக்கு, வர்றது அந்த அளவுக்கு தான் வருது.
1: விவசாயிகள் பண்ணலாமா?
0: விவசாயிகள் பண்ணலாம், பண்ணலாம், அதை வந்து அதுக்கேற்ற வழிமுறையில் எடுத்தால் பண்ணலாம்.
1: சரிங்க, இப்போ நானே அந்த லாக்கை தயாரித்து விற்பனை பண்ணுவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா?
0: விற்பனை பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நம்ம மார்க்கெட்டிங் எப்படின்னு நமக்கு தெரியணுங்க. ஆமாம், மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். மார்க்கெட்டுக்கு நம்ம பண்ண நம்ம லேக்கு நம்ம எடுத்து சேகரித்த லேக்கு ஒரு நல்ல குவாலிட்டியில் இருந்ததுன்னா நல்ல ப்ரைஸுக்கு போகுங்க.
1: சரிங்க ஐயா, இப்போ லாக் வந்து எந்த அளவுக்கு வருஷத்துக்கு நம்ம இந்திய மார்க்கெட்டில் எவ்வளோ தேவைப்படுது?
0: இல்லை, லாக்கு வந்து இந்தியா தாங்க இப்போ முதல் எக்ஸ்போர்ட்டராக இருக்குது, அதிகமான நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து வெளியவே அனுப்புகிறோமுங்க. சீனா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, ஜப்பான், ஜெர்மனி போன்றவர்கள் நம்மளோட இதை வாங்குறாங்க.
1: நம்ம இந்திய மாநிலங்களில் ஜார்க்கண்டை தவிர்த்து வேற எந்த ஊர்லலாம் வந்து அரக்கு உற்பத்தி நடக்குது?
0: ஜார்க்கண்டை தவிர்த்து வெஸ்ட்

0: பெங்கால், மகாராஷ்டிரா, இப்படி மேலே போனீங்கன்னா பஞ்சாப், அதுக்கும் மேலே போனீங்கன்னா காஷ்மீர், இவ்வளோதாங்க.
1: சரிங்க, அங்கே வந்து எப்படிங்க இதை பெரிய லெவலில் செய்கிறாங்களா இல்லை சின்ன குறுதொழில் செய்கிறாங்களா?
0: இது வந்து குறு விவசாயிகள் மட்டும்தான் பண்ணுறாங்க. பட் குறு விவசாயிகள் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அது இது பண்ணும்போது கொஞ்சம் ப்ரொடக்ஷன் அதிகமாகுதுங்க.
1: சரிங்க, இப்போ அந்த பூச்சிகள் வந்து சாகர வரைக்கும் இருக்குன்றாங்க.
0: ஆமாம்,
1: நீங்கள் சொல்கிற அந்த ரெண்டு செடிகளுடைய வளர்ச்சி இதனால் பாதிக்கப்படுமா?
0: ஆமாம், எப்போ வந்து இது அதிகமான பாப்புலேஷன், அதிகமான நம்பர்ஸ் வந்து அந்த செடியில் இருக்குதோ, அது நம்ம என்ன சொல்கிறோம், அந்த உள்ளுக்குள்ள பிளான்ட்டோட சாரவே உரியும் அப்படிங்கிறோம். அப்போ டீவைட்டலைசேஷன் ஆயிருங்க. டீவைட்டலைசேஷன்னா அந்த சார் எல்லாம் போய் அது அப்படியே வந்து சோர்ந்து போய் ஒரு இந்த லுக்காக ஆகி போயிடும்.
1: இப்போ இதை வளர்க்குறதுனால அப்புறம் அந்த மர

0: சோர்ந்து போய் ஒரு இந்த லுக் ஆகி போயிருமோ.
1: இப்ப இதை வளர்க்கறதுனால அப்புறம் அந்த மரத்தை கஷ்டப்பட்டு வளர்த்து அது இப்படி அந்த தாவரம்.
0: ஆமா, அதுக்கு தாங்க சரியான நம்பர்ஸ் தான் விடணும். இப்ப ஒரு பெரிய மரமா இருந்தா அதிகமா விடலாம், இப்ப சின்ன மரமா இருந்ததுன்னா அதுக்கேத்த அளவுக்கு தான். அது எந்த அளவுக்கு அந்த டிவைட்டலைசேஷன் ஆகாம இருக்குமோ அந்த அளவுக்கு தாங்க. இது வந்து இன்ட்ரடக்ஷன் நம்மளாம் பண்ணணும். இது வந்து இனாக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து லேக் பூச்சி எடுத்துட்டு போய் ஒரு தாவரத்துல அந்த டெண்டர் பிரான்ச் மேல வச்சு அதை நம்ம கட்டிடணுங்க. அதுல இருந்து அது அப்படியே பரவுங்க. அதனால நம்ம கட்டுறது வந்து எத்தனை பிரான்ச்சுங்கள் நம்ம பார்த்துக்கணும். சின்ன மரமா இருந்துச்சுன்னா 5 or 10 தான் கட்டணும், பெருசா இருந்துச்சுன்னா வேணுங்கிற அளவுக்கு கட்டலாங்க.
1: ஆனா அந்த பூச்சி பறக்கும்.
0: பறக்காது.
1: அப்புறம் ஏன் நம்ம அதை போய் கட்டணும்?
0: இது கொண்டு போய் அது வந்து சேரணும்ல, அந்த அந்த தாவரத்தோட போய் சேரணும்ல. அப்படிங்கும் போது நீங்களா எடுத்துட்டு போய் தான் அதை வைக்கிறீங்க. அதுவா நிக்காது, அதனால கீழே விழுந்துடும். கொஞ்சம் காத்து அடிச்சாலோ ஏதோ கீழே வந்து, அதனால நம்ம கட்டணும்.
1: அப்புறம் அப்படி கட்டும் போது அது எது இறந்துராது அதனுடைய?
0: அது வந்து நல்ல செதில் பூச்சி, அது மேல செதில்கள் அதிகமா இருக்கும், அதனால வந்து இறக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி.
1: சரிங்க. அது வந்து அரக்க உற்பத்தி பண்றதுக்கு எவ்வளவு காலங்க எடுக்கும்?
0: அரக்கு உற்பத்தி ஆகிற காலங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4.5 months ஆயிடுங்க. முதல்ல நீங்க கட்டினதுல இருந்து 4 to 4.5 months நமக்கு கரெக்ட்.
1: இப்ப நம்ம ஒரு ஒரு பெரிய மரம் இருக்கு, ஒரு ஒரு 10 பூச்சி கட்டணும் வச்சுக்கோங்களேன். 10 பூச்சி கட்டுறதுக்கு நீங்க வந்து எனக்கு ஆலோசனை சொல்றீங்க.
0: சரி,
1: 10 பூச்சிக்கு மேல கட்டிடாதப்ப மரம் அவ்வளவுதான் தாங்கும் அப்படின்னு. நான் 10 பூச்சி கட்டிட்டேன், எனக்கு வந்து எவ்வளவு கிராம் வரும், இல்லைன்னா எவ்வளவு கிலோங்க வரும்?
0: அது வந்து இப்பவே அது சரியா நிர்ணயம் பண்ண முடியாதுங்க.
1: சும்மா உத்தேசமா சொல்லுங்க.
0: சரி, உத்தேசமா சொல்றதுன்னா 1 to 1.5 kg வருங்க.
1: அவ்வளவுதான் வருமாங்க?
0: அவ்வளவுதாங்க வரும். ஆனா ரொம்ப இட்ஸ் டோட்டலி டிபெண்ட் அப்பான் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ்ங்க. மேல இருக்கிற வெயில், குளிர், மழை அதுல அதிகமா டிபெண்ட் ஆனதுனால நம்மளால அதிகமா எடுக்க முடியாதுங்க. நம்ம அதிகமான செடிகள்ல அதிகமான இனாக்குலேட் பண்ணும்போது நமக்கு பெரிய ஒரு ஈல்டு வருங்க. ஒரு செடியில எல்லாம் வந்து இவ்வளவுதாங்க வரும்.
1: இல்லைங்க, இப்ப நான் கஷ்டப்பட்டு அந்த மரத்தை நீங்க சொல்லக்கூடிய அந்த ரெண்டு தாவரத்தை வளர்க்கறதுக்கே எப்படி இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 3-4 வருஷம் ஆகுமா?
0: ஆகும், ஆகும். இப்ப இல்லைங்க, இப்ப ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கல்ல, பெரிய பெரிய மரங்கள் தேவையில்லை, அது மேலே ஏறி ஏறி எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுனால, ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குதுங்கிறனால கீழே ஷ்ரப்பு மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. ஃப்ளெமிங்கா, செமியாலாட்டா அப்படின்னு இருக்குதுங்க. அந்த மாதிரி தாவரங்கள்லாம் வந்து கீழேயே வளரக்கூடியது, அதில் நம்ம வந்து சீக்கிரமாகவே வளர்த்திக்கலாம், 6 months ஒருக்கா வளர்த்திக்கலாம்.
1: சரிங்க. இப்போ அந்த அரக்கு பூச்சி இறந்துரும் ஒரு 4.5 மாதம் கழிச்சு இறந்து போச்சு, அதுலேருந்து நான் அரக்கு எடுத்துறேன். இப்படி நான் ஒவ்வொரு தடவையும் பூச்சி வாங்குறதுக்கு எங்கெங்கயா போகிறது?
0: அதுக்கு வந்து எப்பவுமே மதர் கல்ச்சர்னு வச்சுக்கணுங்க. மதர் கல்ச்சரை லெபார்டரியில நீங்கள் ப்ரொபகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெளியே விட்டோம்னா அது வந்து அது மரணித்து விடும்.
1: இப்போ அதுக்கு விவசாயம் பண்ணுற ஒவ்வொருத்தரும் லெபார்டரி வச்சுக்கணுமா?
0: அப்படின்னு இல்லை, அது வந்து நம்ம கேட்டு வாங்குறது. இப்போ வந்து நியூக்ளியஸ் கல்ச்சருங்கிறது வந்து ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. நம்ம வேணும்னா இப்போ எப்படி நமக்கு வந்து அரிசி தானியம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாகவும் நம்ம செஞ்சுக்கலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சோம்னா செஞ்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு தான் வரணும். அந்த மாதிரி இது வந்து மதர் கல்ச்சர் வந்து அங்கே போய் வாங்கிட்டு தாங்க வரணும்.
1: எவ்வளோக்கு விற்கிறாங்க, என்ன விவரம்?
0: ஷெல்லாக் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் 1 kg 400 to 1600 போதுங்க. அதுலேருந்து எல்லாமே அந்த ஷெல்லாக் எந்த ப்ரொடக்ஷனாக எந்த குவாலிட்டியில் இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு எடுப்பாங்க, ஆக்ஷனில் எடுப்பாங்க. 400 நல்லா இருந்துச்சுன்னா 800, 1000, 1600 இன்னொரு மார்க்கெட் 1 kg.
1: பூச்சி வாங்குறதா இருந்தால் 1 kg கணக்கில் தருவாங்க?
0: ஆமாம், பூச்சி வாங்குறதுன்னா உங்களுக்கு வந்து அது முதல் முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது சப்சிடியில் தர்றாங்கங்க. அது வந்து ஒரு 400 to 500 வாங்கிக்கலாங்க
1: கிலோ.
0: ஆமாம், கிலோ.
1: கிலோக்கு எத்தனை பூச்சிங்க? ஒரு ஒரு
0: கிலோவுக்கு வந்து பூச்சின்னு பார்க்கும்போது அதில் வந்து ஒரு 100 to 150 பூச்சி வருங்க.
1: அங்கேருந்து இப்போ நம்ம ஜார்க்கண்ட்லேருந்து ட்ராவல் பண்ணி கொண்டு வர்ற வரைக்கும் தாங்குமா?
0: அதெல்லாம் அவங்க செஞ்சு தந்துடுவாங்க.
1: சரிங்க. இப்போ நான் வந்து பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா, நான் இங்கேருந்து அங்கே போக வேண்டியிருக்கோம், அங்கே தங்க வேண்டியிருக்கோம், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் அவங்க செஞ்சு
0: அதெல்லாம் செஞ்சு தருவாங்க. அதெல்லாம் செஞ்சு தருவாங்க. அப்படி தான் நம்மளும் போனோம்.
1: பயிற்சி கட்டணம் எவ்வளோங்க?
0: பயிற்சி கட்டணங்கிறது வந்து நிறைய இதில் வைக்கிறாங்கங்க. ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக அவங்களுக்கு லீவ், அதாவது அதிகமான நாட்கள் இல்லைன்னா 1 வாரம் தான், இன்னொன்று வந்து 15 நாள், இன்னொன்று 30 நாள், அதுக்கேற்ற மாதிரிங்க 1000, 2000, 3000 அப்படி தான் வச்சுக்கிறாங்க. ஓரளவுக்கு கவர்மெண்ட் இதுலேயே கொடுக்குறாங்க.
1: அந்த நிறுவனத்தினுடைய பேரை மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுங்க, ஏன்னா அதை கூகுள் பண்ணி கூட நம்ம விவசாயிகள் தேடி.
0: ஓ, நல்லதுங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேச்சுரல் ரெசின்ஸ் அண்ட் கம்ஸ். இப்பத்து பேருங்க இது. இதுக்கு முன்னால் இந்தியன் லேக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு வச்சுருந்தாங்க, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சின்ற இடத்துல இருக்குங்க.
1: ஐயா இந்த அரக்கோட வரலாறு சொல்லுங்களா.
0: இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லாக் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்பட்டு வருகிறது. அப்போ முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னா அரச மாளிகையில் கூட மரப்பொருட்களுக்கு பாலிஷ் செய்ய

0: இந்த அரக்கை யூஸ் பண்ணாங்க. இன்னொன்று நகை அலங்காரங்களில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணாங்க. இசை கருவிகள் இருக்கும் பாருங்க, வயலின், வீணை, அதுகளுக்கு வந்து மெருகூட்டுறதுக்காக இந்த இதை லாக்கை பயன்படுத்தினாங்க. அப்புறம் கைவினை பொருட்களை தயாரிக்கிறதுக்கு பண்ணாங்க. முத்திரை மெழுகு செய்ய, எப்படி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்க, அந்த சீல அடிப்போம் அப்படின்னு, அதுதான் முத்திரை மெழுகுன்றது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட முன்னோர்கள் இயற்கை வளங்களை மிகவும் புத்திசாலித்தனமாகவே பயன்படுத்தினாங்க. அப்போ அந்த காலத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா லாக் ஒரு மதிப்பு மிக்க பொருளாகவே கருதப்பட்டது. அப்புறம் இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு இது அதிகமாக நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணனால ஏற்றுமதி செய்யப்பட்டது. இன்று உலக சந்தைகளில் பார்த்தீங்கன்னா இந்திய லாக் மிகவும் தரமானதாக கருதப்படுகிறது. அதனால எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல டெவலப்டு கண்ட்ரீஸே நம்மளோட லாக்கை வந்து வாங்குறாங்க. ஸோ இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரல் ரெசின்ஸ் அண்ட் கம்ஸ் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு அதில் பார்த்தீங்கன்னா லாக் உற்பத்தி அதிகரிக்கும் புதிய முறைகளை கண்டுபிடிக்க என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் பார்க்குறதுங்க. அடுத்தது வந்துங்க, அதிக உற்பத்தி தரும் பூச்சி இனங்கள், பூச்சியிலேயே வந்து நிறைய ஸ்பீஷீஸ் இருக்குங்க, அதனால் பூச்சி இனங்களில் அதிக உற்பத்தி செய்கிறதுக்கு நம்ம பார்த்து அவங்களுடைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அடுத்தது நல்ல தரமான லாக் தயாரிக்கும் தொழில்நுட்பங்களை வழங்குகிறது, டெக்னாலஜி. அடுத்தது விவசாயிகளுக்கு நேரடி பயிற்சி அளித்தல், இதுக்கு தான் நம்ம பேசிட்டு இருந்தோம், 7 நாள் 10 நாள், அடுத்தது வந்து 1 மாதம் கூட அப்படின்னு பார்த்தோங்க. அப்புறம் வந்து அந்த பூச்சி லாக்குங்கிறதே ஒரு பூச்சி, அதை வந்து தாக்கக்கூடிய இன்னொரு உயிரினம் இருக்குங்க, பிரிடேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இறை விழுங்கி அப்படின்னு சொல்றது. அந்த இறை விழுங்கிய வந்து எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம், அப்புறம் வந்து நம்மளுடைய தாவரம் வளர்த்துற முன்னு அதுக்கு நம்ம நோய் கட்டுப்பாடு என்ன பண்ணுறதுன்னு அதை பார்க்குறாங்க. அப்புறம் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு சுயதொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி தர்றாங்க. அப்புறம் லாக் பொருளுக்கு சந்தை வாய்ப்புகளை உருவாக்கி தர்றாங்க. இதெல்லாம் வந்து அந்த ஐஐஎன்ஆர்ஜியோட முக்கியமான.
1: சரிங்க ஐயா, இப்போ நம்ம அந்த அரக்கு பூச்சியை கட்டி தானேங்க வைக்கிறோம்.
0: ஆமாம்,
1: அது எப்படிங்க வந்து அந்த பிரிடேட்டர்னு சொல்லக்கூடிய அந்த விழுங்கக்கூடிய பூச்சிகள் வந்து எப்படி அதை கொல்லும்?
0: அது எப்படி கொல்லும் அப்படின்னா, பிரிடேட்டருங்கிறது வந்து என்னன்னா, பாராசைட்டாய்ட்னா ஒட்டுனீங்க, பிரிடேட்டர்னா இறைவிழிங்க. இது சுரப்பி அதை அப்படியே செக்ரீட் பண்ணும்போது ஒரு சில வாசனை திரவியங்கள் வெளிவருங்க. அப்போது இந்த வாசனை திரவியங்கள் என்ன ஆகுதுன்னா, காற்றில் அப்படியே பறக்கும்போது இந்த பிரிடேட்டர்ஸ், யூப்ளமா அமிபாலிஸ்ன்னு இருக்குங்க, அது வந்து அது மேலே உட்காந்து அதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சுங்க. மேலே என்னதான் செதில் இருந்தாலும் அந்த செதிலையும் ஓட்டை போட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற
1: ஆட்டையை போட்டுருவோம்.
0: ஆமாம்.
1: வேற அதாவது இந்த அரக்கு பூச்சி பத்தி வேற ஏதாவது எங்களுடைய நேயர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டியிருக்குதா குறிப்பிட்டு?
0: லாக் பூச்சி, லாக் மரத்தை வந்து ரொம்ப இதா இருக்குது. அதெல்லாம் 3 மரங்கள் அப்படின்னு சொன்னோம், பியூட்டி ஆஃப் மோனோஸ்பர்மான்னு சொன்னோம், ஃபிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு சொன்னோம், இன்னொன்று வந்து நம்ம பேர் மரம், அதாவது இலந்தை மரம் அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த லாக் பூச்சி மரத்தின் கிளைகளில் ஒட்டி கொன்று வாழ்கிறது அப்படின்னு சொன்னோம், போய் ஒட்டிக்குது அப்படின்னு சொன்னோம். அது தனியாகவே வாழாது, ஆயிரக்கணக்கான பூச்சிகள் சேர்ந்து வாழுங்க. அதனாலதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிவைட்டலைசேஷன் ஆகிறதுக்கு காரணமா இருக்குது. அவை தாவர சாறை உறிஞ்சி மெதுவாக வளர்கின்றன, சரிங்களா? அப்ப லாக் பூச்சியின் வாழ்க்கை பல நிலைகளாக நடைபெறுகிறது. என்னென்ன நிலை? முட்டை நிலை, அடுத்து லார்வா நிலை, அடுத்து பியூப்பா நிலை, அடுத்தது அடல்ட் நிலை. 4 நிலைகள்ல வருதுங்க. முதல்ல பாத்தீங்கன்னா லார்வாங்கிறது வந்து இளம் பூச்சி நிலை. முட்டையிலிருந்து வெளிவரும் சிறிய பூச்சிகள் புதிய கிளைகளை தேடி நகரும். முதல்ல எடுத்த உடனே முட்டையிலேருந்து வெளியே வந்தோடனே லைட்டாக அப்படியே தேடி இந்த டெண்டர் பார்ட்டுக்கு போகுங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அது மிகவும் மென்மையாக இருக்கும். எது? அந்த பூச்சியே மென்மையாக இருக்கும். அப்போது கிளையில் அடுத்த நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளையில் ஒட்டும் நிலை, ஒட்டிக்குது அதுவே. அப்போது புதிய கிளையில் ஒட்டி கொண்டு தாவர சாற்றை உறிஞ்சும், உரிய தொடங்கும். பின்பு லாக் சுரக்கும் நிலை, 3வது நிலை பார்த்தீங்கன்னா லாக் சுரக்கும் நிலை. இந்த நிலையில் உடலில் இருந்து பிசின் போன்ற பொருள் அது சுரக்க தொடங்கிறது. அந்த சுரப்பி தான் பின்னர் லாக்காக மாறுகிறது. இதுதாங்க ரொம்ப முக்கியம். கடைசியில் ஒரு நிலை இருக்கு, வளர்ந்த நிலை. அப்போ பெண் பூச்சி வந்து பெருசா வளரும், அப்புறம் அதன் உடலில் லாக் படலம் உருவாகும். இதுதான் வந்து லாக் பூச்சியை பற்றி. இன வேறுபாடுகள் இருக்கு, அதுல பல்வேறு வகைகள் உள்ளன. ஒன்னு பாத்தீங்கன்னா குசுமி வகை லாக் பூச்சிம்பாங்க, இன்னொன்னு வந்து ரங்கீனி வகை ராகுல. அப்ப இந்த குசுமி வகை லாக் பூச்சியிலிருந்து வந்த அரக்கு தான் வந்து சுத்தமான பியூரான லாக், ஒரு நல்ல தரமான லாக் வர்றது வந்து குசுமி லாக். அடுத்தது பாத்தீங்கன்னா ரங்கீனி லாக்குங்கிறது இந்த

0: வகை அதிக உற்பத்தி தரும், ஆனால் குசுமி லாக் மாதிரி ஒரு பியூரிட்டி இருக்காதுங்க. அப்போ என்னென்ன மரங்கள் இந்த லாக்குக்கு ஏற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக் பூச்சி எல்லா மரங்களிலும் வாழாது, அதுக்குன்னு சில நோட்டட் மரங்கள் தான், குறிப்பிட்ட மரங்கள் தான் இருக்கு. அந்த மரங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று கும்பாதிரி இல்லைன்னா பூவம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இதை வந்து சிலோன் ஓக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கம்லாக் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாலாசுங்கிற ஒரு மரம், அதை வந்து புரசு இல்லைன்னா பலாசு இல்லைன்னா பொரசு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்.
1: இப்போ நம்ம ஊர்லேயே இருக்கீங்க அந்த ரெட் கலர்,
0: ரெட் கலர் ஆரஞ்சு கலர், அதுதாங்க அதுதாங்க
1: அந்த பள்ளிக்கூடத்து மரம் அப்படிமா நாங்கள்
0: அந்த
1: அதில் வந்து
0: அதுதான் பியூட்டி, அதுதான் ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் மேலே அப்படியே ட்ரெயினில் போனீங்கன்னா நிறைய மரங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதெல்லாம் பத்தி எறிகிற மாதிரி இருக்கும், அதனால அதுக்கு பேர் ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு வச்சாங்க. அடுத்தது வந்து பேருங்க, இளந்தன்னு சொன்னோம்ல அதுங்க. ஸோ இந்த மரங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் லாக் உற்பத்தி வந்து அதிகமாகும்.
1: சிறப்புங்க,
0: லாக் பயன்பாடுகள்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து எல்லா விஷயங்களும் மேலே பூச்சி செய்கிறதுக்காக பயன்படுது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, மரப்பொருட்களுக்கு பாலிஷ் செய்ய, வார்னிஷ் தயாரிக்க, மர பாதுகாப்பு பூச்சாக, இசைக்கருவிகளுக்கு மெருகூட்ட, கைவினை பொருட்கள் தயாரிக்க, வளையல்கள் இருக்கு இல்லைங்க அந்த அலங்கார பொருட்களுக்கு பூச்சி வைக்க, நகை தயாரிப்பில் பயன்படுத்த. எத்தனையோ நகை பார்த்தீங்கன்னா வெளியில் மொத்தம் இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து ஹாலோவாக இருக்கும், அந்த இதுக்குள்ளே இந்த இதை வச்சுருவாங்க, இதை அறக்க வைப்பாங்க. உணவுப் பொருட்களுக்கு மேற்பூச்சி செய்ய, இந்த ஆப்பிள் எல்லாம் இருக்குது பாருங்க அதுக்கு மேலே மேற்பூச்சி, மிட்டாய் மற்றும் சாக்லேட்டுகளில் பயன்படுத்தக்கூடும். அடுத்தது வந்து பழங்களுக்கு பாதுகாப்பு பூச்சாக, மருந்து மாத்திரைகளில் மேற்பூச்சாக, அழகு சாதன பொருட்கள் உபயோகப்படுத்தலாம். உதட்டு சாயம் இருக்கு பாருங்க, லிப்ஸ்டிக், அந்த கிளாஸ் வர்றதுக்கு அதில் வந்து இந்த பூச்சியோட இதை யூஸ் பண்ணுறாங்க. நகைப்பூச்சி தயாரிக்கிறதுல மின் சாதனங்களில் பாதுகாப்பு பூச்சாக, மின் கம்பி பாதுகாப்பு பொருளாக, அச்சு மைகள் தயாரிப்பதற்காக, தோல் பொருட்களுக்கு மெருகூட்டு, நம்ம லெதர் இருக்கு இல்லைங்க அதுகளுக்கு கூட நம்ம இந்த லாக் இன்செக்டை யூஸ் பண்ணுறோங்க.
1: சிறப்புங்க ஐயா, இதுவரை எங்களோட கலந்துக்கிட்டு லாக் வந்து அதாவது அறக்க எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு எங்கே பயிற்சி கொடுக்குறாங்க, எந்தெந்த மரத்தில் வளரும், எப்படி அறுவடை பண்ணுறது, அது எப்படி சந்தை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக நிதானமாக எங்கள் நேயர்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. உங்களை இது குறித்து ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா விவசாயிகள் தொடர்பு கொள்ளணும்னா உங்கள் எந்த இல்லைங்க தொடர்பு கொள்வது உங்களை?
0: 9842567 51
1: ஐயா 98 422 567 51 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். சிறப்பிங்க, ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்க.
2: அரக்கு பூச்சியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த இயற்கையான அரக்கு அப்படிங்கிறது ஒட்டும் தன்மையா இருக்கிறதுனால மின்சாரத்தை தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பாதுகாப்பு பொருளா இருக்குது. அதோட வார்னிஷ், மை, சோப்பு, வாசனை திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், இந்த மாதிரி பல பொருட்களை தயாரிக்க இந்த அரக்கு பயன்படுது. பல நன்மைகளை தரக்கூடிய இந்த அரக்கு பூச்சிகளை நாம எப்படி வளர்க்கலாம், அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு, இத பத்தி எல்லாம் ரொம்ப அழகா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சாந்த் ஆசப் அவர்கள். அரக்கு பூச்சிகளை வளர்க்கணுங்கிறதுக்காகவே மரங்களை வளர்க்கறதுனால நிலத்தோட ஈரப்பதத்தை காக்கறதோட மண்ணோட வளத்தையும் நம்மளால அதிகரிக்க முடியுது. ஆமாங்க, விவசாயிகள் தங்கள் நிலங்கள்ல இருக்கிற குசம் என்கிற ஒரு மரம், கருவேலம், இலந்தை, இந்த மரங்கள்ல அரக்கு பூச்சிகளை வளர்க்கறது மூலமா மரங்களோட பயன்பாடும் நமக்கு கிடைக்குது, அதுல இருந்து நமக்கு வருவாயும் அதிகரிக்குது இல்லைங்களா. வாய்ப்புள்ள விவசாயிகள் அரக்கு பூச்சிகளை வளர்த்து அதிகப்படியான லாபத்தை ஈட்டலாமே. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.

மெல்லிசை கேட்டீர்கள். அடுத்து தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகளே, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தினை கடைபிடித்து நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டி நடத்தப்படுகிறது. இப்போட்டியில் மாநிலத்திலேயே அதிக மகசூல் பெறும் விவசாயிக்கு திரு சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது வழங்கப்படுகிறது. இதில் 5 லட்சம் சிறப்பு பரிசு, 11,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி பதக்கம் சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. இப்போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் குறைந்தபட்சம் 2 ஏக்கர் பரப்பளவில் திருந்திய நெல் சாகுபடி முறையில் சாகுபடி செய்பவராக இருக்க வேண்டும். மேலும் தனிநபர் தொடர்ந்து 3 ஆண்டுகள் திருந்திய நெல் சாகுபடி செய்து வரும் முன்னோடி விவசாயியாக இருக்க வேண்டும். பயிர் விளைச்சல் போட்டியில் நில உரிமையாளர்கள், குத்தகைக்காரர்களும் கலந்து கொள்ள தகுதியுடையவர்கள். போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சன்ன நெல் ரகங்களை மட்டுமே பயிர் செய்திருக்க வேண்டும். போட்டியில் பங்கு பெறும் விவசாயிகளின் வயலில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள 2 ஏக்கர் பரப்பளவு முழுவதுமாக அறுவடை மேற்கொள்ளப்படும். பயிர் விளைச்சல் போட்டிக்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பதிவு கட்டணம் 150 ரூபாய் ஆகும். பதிவு கட்டணம் எந்த சூழலிலும் திருப்பி தரப்பட மாட்டாது. ஒருமுறை பரிசு பெறும் விவசாயி அடுத்த 3 ஆண்டுகளுக்கு போட்டியில் கலந்து கொள்ள இயலாது. நடைமுறையில் உள்ள இதர மாநில மாவட்ட அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகளில் நெற்பயிரில் மேற்கொள்ள பதிவு செய்த விவசாயி இச்சிறப்பு விருதுக்கு பதிவு செய்ய இயலாது. அறுவடை செய்யும் தேதியை 15 நாட்களுக்கு முன்னரே சம்பந்தப்பட்ட வேளாண்மை உதவி இயக்குநர்களுக்கு நேரிலோ அல்லது பதிவு தபாலிலோ அனுப்பி அதற்கான ஒப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். நடப்பாண்டில் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அடுத்து வரும் ஆண்டின் குடியரசு தின விழாவில் விருது வழங்கப்படும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சம்பா பருவத்தை விட கோடை குறுவை சாகுபடியில் அதிக மகசூல் பெறுவதால் இப்பருவங்களில் சன்ன

நெல் ரகங்களை பயிரிடும் விவசாயிகள் போட்டியில் பங்கேற்கலாம். பயிர் மகசூல் போட்டியில் பங்கேற்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள், பரிசு தொகை போன்ற பல்வேறு விவரங்களை அறிய தங்களுடைய பகுதியில் உள்ள வட்டார வேளாண்மை விரிவாக்க மையங்களை அணுகி பயன்பெறலாம். இவ்வாறு தஞ்சாவூர் வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார். உழவர் நண்பர்களே, கோழி பண்ணை கழிவில் மற்ற கால்நடைகளின் கழிவை காட்டிலும் அதிக அளவு தலைச்சத்து, மணிச்சத்து, கால்சியம் அடங்கியுள்ளது. இது போன்ற சத்துக்கள் இருப்பது இக்கழிவினை சிறந்த உரமாக மாற்றி பயன்படுத்துவதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் உள்ளது. கோழி பண்ணை கழிவில் உள்ள அங்கக சத்துக்களை பயிர்களுக்கு கிடைக்க செய்ய இக்கழிவை அமோனியா ஆவியாதலை குறைக்கும் வகையில் மக்க வைக்க வேண்டும். கோழி எருவை ஒரு ஹெக்டருக்கு 6 டன் என்ற அளவில் இயற்கை உரமாக அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். இத்தொழிலை வியாபார நோக்கில் செய்யும் போது கோழி பண்ணை கழிவுகள் குறைந்த விலையில் தடையின்றி கிடைக்கும். மேலும் இது குறித்த விவரங்களுக்கு தங்களுடைய பகுதியில் அமைந்துள்ள வேளாண் அறிவியல் மையத்தை அணுகி விவசாயிகள் பயன்பெறலாம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு குறுவை சாகுபடிக்கு 24 கிலோ சான்று விதையும் 8 சென்ட் நாற்றங்காலும் போதுமானது. ஒரு ஏக்கருக்கு தேவையான 24 கிலோ விதையை இளம் வெயிலில் 1 மணி நேரம் காய வைத்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். 24 லிட்டர் தண்ணீரில் 240 கிராம் சூடமோனஸ் புளோரசன்ஸ் என்ற எதிர் உயிர் பாக்டீரியாவையும் 1 பொட்டலம் அசோஸ்பைரில்லம் நுண்ணுயிரையும் கரைக்க வேண்டும். இந்த கரைசலில் காய வைத்த 24 கிலோ விதையை 24 மணி நேரத்திற்கு குறையாமல் ஊற வைக்க வேண்டும். பின்னர் 24 மணி நேரம் இருட்டில் மூட்டம் போட்டு முளை கட்ட வேண்டும். முளைப்பருக்கள் அனைத்து விதைகளிலும் தோன்றியுள்ளதா என்பதை கவனிக்க வேண்டும். திருப்தியான முளைப்பருக்கள் காணப்படாவிட்டால் விதைகளை 1 மணி நேரம் இருட்டில் வைத்து முளை கட்டிய பின் பயன்படுத்துமாறு சாக்கோட்டை உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். நாமக்கல் மாவட்டத்திற்கான வேளாண் அறிவுரை. தற்போது நிலவும் தட்பவெப்ப சூழ்நிலையில் கோடை காலத்தில் பயிரிடப்பட்டுள்ள சோளம், கம்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்கள் மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ள மூடாக்கு முறை தொழில்நுட்பத்தை பின்பற்றலாம். மேலும் தர்பூசணி, வெள்ளரி, காய்கறி பயிர்களுக்கு சொட்டுநீர் பாசனம் மூலம் அதிகாலை அல்லது மாலை வேளைகளில் மட்டும் நீர் பாய்ச்சலாம். பகல் நேரத்தில் நீர்ப்பாசனம் செய்வதை தவிர்க்குமாறு விவசாயிகள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். தற்போது நிலவும் மாறுபட்ட காலநிலையில் தென்னையில் ரூகோஸ் வெள்ளை சுருள் ஈக்களின் தாக்குதல் தென்படுகிறது. இதன் முக்கிய அறிகுறிகளானது இலைகளின் அடிப்பகுதியில் முட்டை குவியல்களை சுற்றி ஒழுங்கற்ற வெள்ளை நிற சுருள்கள் தென்படும். இவை தேன் போன்ற திரவத்தை சுரப்பதால் கீழ் இலைகளின் மேற்பரப்புகளில் கருமை நிற பூஞ்சையானது தூசி நிறைந்த திட்டுகளாக ஒளி சேர்க்கையை பாதிக்கிறது. பாதிப்பு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இலைகள் காய்ந்துவிடும். எனவே இதனை கட்டுப்படுத்திட முதலில் அதிக திறன் கொண்ட தெளிப்பான் மூலம் தண்ணீரை பீச்சி அடிக்க வேண்டும். மேலும் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி அல்லது அசாடிராக்டின் மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி, ஒட்டும் திரவம் 1 மில்லி என்ற அளவில் கலந்து தென்னை ஓலையின் அடிபுறம் தெளிக்க வேண்டும். இவ்வாறு நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 8 மணி, நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மியான்மர் அதிபர் யூ மின் ஆங்கை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று சந்தித்து பேசினார். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், புத்த பாரம்பரியமும் மக்களிடையேயான பிணைப்பும் இந்தியா மியான்மர் இடையே தனித்துவமான நெருக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டில் மேற்கொள்ளப்படும் அமைதி மற்றும் நல்லிணக்க முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபருடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் வரலாற்று நாகரிக உறவுகளை வலுப்படுத்துவது, எல்லை பாதுகாப்பு, பிராந்திய இணைப்பு மற்றும் வர்த்தகம் குறித்து விவாதிக்கப்பட்டது. மாநிலங்களவையில் காலியாக உள்ள 24 உறுப்பினர் பதவியிடங்களுக்கான

தேர்தலும் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஒடிசா ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 9ஆம் தேதி நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 11ஆம் தேதி கடைசி நாளாகும். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அடுத்த வாரம் தொடங்கி வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். திருச்சி புனித ஜோசப் கல்லூரி வளாகத்தில் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மாநில உரிமை, நதிநீர் உரிமைகளை மாநில அரசு விட்டுக் கொடுக்காது என்றும், நிதி நிலைமையை சீர்செய்து விவசாய பெருமக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார். தமிழகத்தில் தகுதி அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி வெளிப்படைத்தன்மையுடன் இந்த நியமனம் இருக்கும் என்றார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் பால் உற்பத்தியை பெருக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற உலக பால் தின விழாவில் உரையாற்றிய அவர், நஷ்டத்தில் இயங்கும் ஆவின் நிறுவனங்களை லாபத்திற்கு கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து அரசு திட்டங்களும் மக்களுக்கு சென்றடைவதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நிலுவையில் உள்ள திட்டங்களை நிறைவேற்ற அதிகாரிகளை அறிவுறுத்தினார். சேலம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்பனவினர் நல விடுதிகளில் தங்கி பயில விரும்பும் பள்ளி கல்லூரி மாணாக்கர் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் கேட்டுக் கொண்டிருக்கிறார். பள்ளி மாணாக்கர் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை வரும் 18ஆம் தேதிக்குள்ளும், கல்லூரி மாணாக்கர் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளும் சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது இத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் முதியோர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்த 472 மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணுமாறு ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களை அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் முதியோர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்த 417 மனுக்களுக்கு உடனடி தீர்வு காண சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களை ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் அறிவுறுத்தினார். தென்மேற்கு பருவமழை கேரளம் பகுதியில் அடுத்த 3 நாட்களில் தொடங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு விதர்பா முதல் தெற்கு உள் கர்நாடகா தமிழகம் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் திருச்சி, கரூர், நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, மதுரை, திருவண்ணாமலை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என இந்த மையம் கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருள்மிகு வேணுகோபால பார்த்தசாரதி திருக்கோவிலில் மகா கருட சேவை பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் டெமோலைனர் இணை, பின்லாந்தின் ஹாரி பிரிட்டனின் ஹென்றி இணையை நாளை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பின் மகளிர் கால்பந்து அரையிறுதியில் நாளை மறுநாள் இந்தியா பூட்டானை எதிர்கொள்கிறது. மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் நேபாளம் பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

கார்மேகங்களுக்கு நடுவே நிலா உலா போகும் இரவு நேரம், பணிகள் எல்லாம் முடிஞ்சு நாமும் விளைப்பாருகிற நேரம். இனிமையான இந்த நேரத்தில் இதயம் தொட்ட 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லிருந்து உங்கள் விருப்பமான பாடல்களை நேர்கள் கேட்டு ரசிக்கலாம்.

சி வானொலி அலைவரிசைகள். இது இரவு இசை இனிமை. 8:06 ஆகுது. நேர்களே, உங்கள் விருப்பமான பாடலை கேட்க சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1, 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க.

0: இணைந்திருக்கின்றோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை நிமைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர்ல இருந்து பேசுறேன்.
0: பேருங்க?
1: பேர் சையத் அபுதாகிர் பேசுறேன்.
0: சையத் அபுதாகிர், என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: பூவே உனக்கால இருந்து சொல்லாமலே அப்படிங்கிற பாட்டு
0: கொடுத்துருங்க. சரி, சொல்லிட்டீங்க என்ன பாட்டுன்னு கேட்போம். நன்றிங்க சார்.

0: 8:17 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை நிவி நிகழ்ச்சியோடு நினைஞ்சிருக்கும். 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள் இருந்து நேர்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்து வரக்கூடிய நேர் வணக்கம்.
1: வணக்கம் சார், திருப்பத்தூர் குளம், சிவகுமார்.
0: சிவகுமார் ஐயா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: சார், கும்பக்கரை தங்கையா படத்துலேருந்து செந்தல் காற்றே செந்தல் காற்று. இந்த பாடல் வந்து எங்கள் தங்கச்சி சங்கீதா அவங்களுக்கு சிறப்பு பாடலாக, பிறந்தநாள் வாழ்த்துக்களாக சிறப்பு பாடல்.
0: நன்றி நன்றி, கொடுத்துடலாம் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பாடல்.

0: 8:21 நாம் இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை நிமையில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: ஐயா இன்னும் இரவு வணக்கங்க ஐயா.
0: வணக்கம் வணக்கம். உங்க பேருங்க ஐயா?
1: நான் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் புஞ்சைப்பங்கில பிரபாகரன் பேசுறேங்க ஐயா.
0: பிரபாகரன், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு இந்த முந்தானை முடிச்ச படத்துல இருந்தேங்க ஐயா, விளக்கு வச்ச நேரத்துல இளையராஜா ஐயாவும் அம்மா ஜானகி அம்மாவும் பாடின பாடலுங்க ஐயா.
0: சரிங்க சார், சந்தோஷமா கேளுங்க கேளுங்க.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்த நம்ம ஓடி நேம் நேர் வணக்கம். யார் பேசுறீங்க ஐயா?
1: புதுக்கோட்டை மாவட்டம் ஈழத்துலேருந்து ராகவசன் பேசுகிறேன்.
0: ஐயா சொல்லுங்கள், என்ன பாட்டு வேணும்?
1: என்ன சமத்தம் ராசிதான் கைராசன் பாட்டு
0: கொடுத்துடலாங்க ஐயா. நன்றி இனிப்பில் வந்ததுக்கு.

நேர்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசிக்க சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வந்து உங்கள் விருப்பமான பழைய பாடல்களை கேட்டு ரசிங்க. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாக கேட்கலாம். அதன் பிறகு இரவு இசை இனிமை தொடரும். பண்பலை 102.1 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். இணைந்திருங்கள்.

0: நேரம் 8:30.
1: ஹலோ, வணக்கம். ஆகாஷ்வாணி கேட்டு இருக்கிற நேயர்கள் அனைவரையும் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களோட இணைவது நான், உங்கள் வானொலி நண்பன் பா வாசுதேவன். இன்றைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில வானொலியோடு இணைந்த இனிய வசந்த கால நினைவுகளை நம்மளோட ஷேர் பண்றதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாரு சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் பி. தண்டபாணி அவர்கள். வாங்களேன், நிகழ்ச்சிக்கு போவோம்.

0: நாளி வழக்கறிஞர் பி தண்டபாணி, விஜுவலி சேலஞ்ச் அட்வொகேட். சைதாப்பேட்டில் இருக்க நான் வந்து லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிலாம் நான் மெயின், ப்ரீ லிட்டிகேஷன் கவுன்சிலிங், லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றம், இதெல்லாம் நான் ரொம்ப பரீட்சையும் உடையவன். நான் வந்து மற்ற எதுவும் தெரியும், அதில் மீடியேஷன், ப்ரீ லிட்டிகேஷன் மீடியேஷன்ல நான் ரொம்ப பரீட்சையும் உள்ளவன், அதில் தேர்ச்சி பெற்றவன் நிறைய.
1: கண்டிப்பாக ஐயா, அதாவது வழக்கறிஞர் ஆகிட்டீங்க.
0: ஆமாம்,
1: இருந்தாலும் இந்த வானொலியோட இருக்கக்கூடிய தொடர்பு வந்து இன்னமும் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கு.
0: அது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் சார். நான் செய்தி, அறிவியல் நிகழ்ச்சிகள், அப்புறம் லிட்டரரி டிஸ்கோர்ஸ், மியூசிக்கல் டிஸ்கோர்ஸ், உபன்யாசம், இதெல்லாம் நிறைய கேட்டுட்டு இருப்பேன். டிராமாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதுவும் சார் சுதர்ஷன் சாரோட டிராமாஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, முத முதல்ல வானொலி கேட்ட நினைவு, அதாவது சின்ன வயசுல, என்ன வயசு இருக்கும் ஐயாவுக்கு?
0: நான் வந்து ஒரு 6-7 வயசு இருக்கும் சார். அப்போ வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு மர்ஃபி ரேடியோ பழசு இருந்தது, அது எங்க பெரியப்பா ரிப்பேர் பண்ணி அது கொடுத்தார். அது வால்வ் ரேடியோ, அது வந்து அதுல வித் பாரதி எல்லாமே எடுக்கும், செய்தி நிறைய கேட்போம். சாம்பசிவன், வெங்கட்ராமன், சரோஜ நாராயண் சுவாமி, விஜயம், இவங்கெல்லாம் டெல்லி நியூஸ் ரீடர்ஸ், பியூட்டிஃபுல் ரீடர்ஸ், ரொம்ப அழகா செய்தி படிப்பாங்க. எனக்கு சென்னை மாநில செய்திகள்ல ரொம்ப பிடிச்சது பத்மநாபன் சார். மற்றவங்களும் பிடிக்கும், ஆனா பத்மநாபன் சார் எனக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பு. ரொம்ப வேகமா படிப்பார், நிறைய செய்திகள் இருக்கும் அதுல பத்மநாபன் சாரோடது. செல்வராஜ், அவங்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. இன்னொன்னு நான் சொல்லணும் சார், துளசி ஜெயராமன், ஆர் நாகராஜன், கூத்தபிரான், பார்வதி ராமநாதன், இவங்களோட டிராமாஸ் எல்லாம் ரொம்ப நல்லா கேட்டுருக்கேன். ஆனா இப்ப எனக்கு சரியா ஞாபகம் இல்ல.
1: ஞாபகம் இல்லன்னு சொல்லிட்டு இவ்வளவு பேரை சொல்றீங்க, எங்களுக்கே ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்ககிட்ட வந்து கேட்கலாம் போல. அந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் இங்க வந்து பணிபுரிஞ்சாங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டீங்க.
0: நாடகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சார் அவங்களோடது, ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு நாங்கெல்லாம் கேட்போம். அப்புறம் நிறைய பாட்டெல்லாம், பக்தி பாட்டெல்லாம் தான் நான் நிறைய கேட்போம்.
1: பேசிட்டு இருக்கும்போது நீங்க அந்த சிறுவர்கள் அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டீங்க. நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது வானொலி கேட்ட அனுபவம், எந்தெந்த நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: நீங்க எனக்கு ஞாபகப்படுத்திட்டீங்க, பாப்பா மலர், முத்துக்குவியல், அப்புறம் சிறுவர் சோலை, இதெல்லாம் நாங்க ரொம்ப விரும்பி, அதுல இருக்க நிறைய துணுக்குகள் எல்லாமே சொல்லுவாங்க. அதுல வந்து ரா ஐயாசாமி, ஆர் ஐயாசாமி, வானொலி அண்ணா, அதுல கூத்தபிரான், ரெண்டு பேர் எனக்கு ரொம்ப கவர்ந்தவங்க சார்.
1: அப்போ நீங்க விவரம் தெரிஞ்சு, நீங்க சின்ன வயசுல இருக்கும் போது விவரம் தெரிஞ்சு ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க சொல்லும் போது தெரியுது உங்க குடும்பமே வந்து வானொலியோடு.
0: ஆமா, வானொலியா
1: வாழ்ந்துட்டு.
0: ஆமா, அப்புறமா தொலைக்காட்சி வந்ததுலேருந்து தொலைக்காட்சி செய்திகள் தான் கவுன்சில். ஆனா வானொலி செய்தியை நான் கேட்டுட்டு இருப்பேன், காலையில கீழே வந்து தொலைக்காட்சி போடுறதுக்கு பதிலா வானொலி செய்திகள் தான் நான் கேட்டுட்டு இருப்பேன். அதுல ரொம்ப நல்லா இருக்கும் சார் வானொலி செய்தி. அப்பெல்லாம் ரொம்ப விவரமா நிறைய, பத்மநாபன் சார் எல்லாம் ரொம்ப விவரமா படிப்பாரு, செய்தி நிறைய செய்திகள் இருக்கும்.
1: கண்டிப்பா வானொலி வந்து உங்க குடும்பத்துல ஒரு உறுப்பினர் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க வந்து வானொலி கேட்க ஆரம்பிச்ச காலகட்டத்தில் எந்த நிகழ்ச்சியை உங்களை ரொம்ப கவர்ந்த நிகழ்ச்சி? இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல இந்த விஷயத்தை நல்லா மறக்க முடியாதுன்னா வானொலியில எந்த நிகழ்ச்சியை சொல்லலாம்?
0: புகையும் புரியும், அது மாதிரி நிறைய சித்திரங்கள் போடுவீங்க, இந்த 20 அம்ச திட்டம் பத்தி, அது ரொம்ப நல்லா இருக்கும். முன்னாடி இருந்த புகையும் புரியும், நிறைய 20 நிமிஷம், 30 நிமிஷம் சித்திரம் எல்லாம் போடுவாங்க.
1: உங்களுடைய பள்ளி பருவம் பத்தி சொல்லுங்க.
0: பள்ளி பருவத்தில் வந்து நான் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, பார்வையற்றவர்களுக்கு வந்து இந்த கிரிக்கெட் காமெண்ட்ரி எல்லாருக்கும் கேட்கும்போது அவங்க அதில் கிரிக்கெட் காமெண்ட்ரி கேட்டு நான் ரொம்ப அவ்வளோவா கேட்க மாட்டேன், ஒரு ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட், ஒரு பட்டும் படாமல் தண்ணியில் தாமரை போல அப்படி இருந்துடுவேன் கிரிக்கெட் காமெண்ட்ரிலாம். ஆனால் அவங்கெல்லாம் கேட்டு கிரிக்கெட் விளையாடவே ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு. இந்த நான் ஃபார் த விஜுவலி சேலஞ்ச் கிரிக்கெட் மேட்ச் அதெல்லாம் நடக்கிறதுனா இந்த கிரிக்கெட் காமெண்ட்ரியினோட ஈர்ப்பு தான் அது, விளையாட்டு வர்ணனை இதெல்லாம். அப்புறம் அந்த கோயில் கும்பாபிஷேக வர்ணனைலாம் நான் ரொம்ப விரும்பி கேட்பேன் சார். இன்னொன்று வந்து நான் முக்கியமான இது வந்து சொல்லணும், பள்ளி பருவத்தில் வந்து எங்கள் பெரியவங்கெல்லாம் வானொலின்னு ஒரு புத்தகம் மாத இதழ் மாதிரி வாங்கிட்டு வருவாங்க, வாரம் வார இதழ், அதில் வந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள், அதோடு மட்டும் இல்லாமல் சினிமா பாடலோட படம் பாடியவர்கள் பெயர்கள் அதெல்லாம் அந்த இதழில் வரும், வானொலி மேகசின் இதழில் வரும். அது முக்கியமான ஒரு விஷயம், வானொலி இதழ்னு ஒன்று இருந்தது. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி ஒரு மாதத்துக்குரிய நிகழ்ச்சிகளை அவங்க ஏற்பாடு பண்ணி அதை புத்தகத்தில் அச்சடித்தாங்கன்றது எனக்கே இன்னும் வியப்பாக தான் இருக்குது நினைக்கும் போது.
1: அந்த புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்க?
0: வரக்கூடிய நிகழ்ச்சிகள், தயாரிப்பாளர்கள், அப்புறம் வானொலி பத்தில் கட்டுரைகள், அந்த மாதிரி சில இதெல்லாம் வரும் அந்த இதழில். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணின்னா அந்த 7:30 மணி திரைக்காலத்தில் என்னென்ன பாட்டு, திருச்சியிலிருந்து அஞ்சல் பண்ணுவாங்க. நாடகம் சூரியகாந்தியில நல்லாவே இருக்கும். அதெல்லாம்
1: கண்டிப்பாங்க. இப்போ வானொலி கேட்கும் போது நமக்கு தோணும், இத்தனை வருஷம் நம்ம வானொலி கேட்டுட்டோம், அப்ப நம்ம கிட்ட ஏதோ ஒரு தாக்கம்

0: இருக்கும் வானொலி கிட்ட இருந்து. நம்ம கட்டுறதும்
1: இது
0: பெற்றதும்னு சொல்லுவாங்க இல்லையா, பெற்றதும் அந்த
1: ஆமா,
0: மாதிரி. நீங்க கட்டுறது என்ன, பெற்றது என்ன வானொலி கிட்ட இருந்து?
1: வானொலியில கட்டுறது நிறைய இருக்கு சார். நான் வந்து இப்படி ஒரு நாடகம் வானொலியில நடிக்கிறது வந்து ஒரு விதமான ஒரு தனிக்கலை அப்படின்றத நாங்க எல்லாரும் உணர முடியுது. அது மாதிரி இசை பேருரை அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. முன்னாடியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில 9:30 வரைக்கும் போடுவாங்க, அதெல்லாம் இல்லை. இப்போ கற்றதெல்லாம் நிறைய அறிவியல் தொடர்பான செய்திகள், அதெல்லாம் நீங்கள் நிறைய அறிவியல் குறிப்புகள் எல்லாமே வானொலி தான் ரொம்ப முக்கியம். முன்னாடியெல்லாம் தொலைக்காட்சி இருந்தா கூட அது வானொலி மாதிரி ஒரு கருவி வரவே வராது. எப்பவுமே மக்கள் அது உணர்வாங்க.
0: இப்போ எவ்வளவு குரல் நீங்க வானொலியில பல குரல்கள் கேட்டிருந்தாலும் சில குரல் வந்து உங்க மனசை தொட்டிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த

0: வானொலியில் பல குரல்கள் கேட்டிருந்தாலும் சில குரல் வந்து உங்க மனசை தொட்டிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த அறிவிப்பாளர்கள்லாம் யார சொல்லலாம் அந்த காலகட்டத்தில்?
1: அந்த காலகட்டத்தில் எனக்கு பிடிச்ச அறிவிப்பாளர் வந்து கூத்துபிரான், அப்புறம் ஆர் நாகராஜன். லேடிஸ்ல வந்து சரஸ்வதி முகுந்தராமன், அப்புறம் ருக்மணி, அவங்களாம் நல்ல, வசந்தா கோபாலகிருஷ்ணன், அவங்களாம் நல்லா பண்ணாங்க. இங்கிலீஷ்லேயும் பண்ணாங்க, தமிழ்லையும் பண்ணாங்க. இங்கிலீஷில் நளினி, லோகநாதன், மேற்கத்திய இசை கூட நிறையா கேட்போம் சார். மேற்கத்திய இசையெல்லாம் நல்ல போனியாம், அந்த மாதிரி டெய்லர், அந்த மாதிரி நிறைய பாடல்கள் எல்லாம் கேட்போம். காலேஜில் இருக்கும்போது கூட அப்போட நாங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து இந்த நேற்று இந்த பாட்டு வந்தது வெஸ்டர்ன் மியூசிக்கில் அப்படின்னு எல்லாரும் பேசிப்போம். அது மாதிரி ரேடியோ வந்து இட் வாஸ் வெரி நைஸ், ரொம்ப ஒரு உற்சாகமூட்டும் ஒரு கருவியாக இருந்தது. ஆனால் இப்போதைக்கு வந்து சமூக ஊடகங்கள் வந்ததுனால அதாவது அது மறைக்கப்பட்டு விடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு.
0: ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டீ கடைகள்லையும் சரி, இந்த பட்டறைகள்லையும் சரி, ஆட்டோக்காரங்க, எங்கெங்கெல்லாம் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் இருக்காங்களோ அவங்களுடைய இருக்கிற இடத்துல வானொலி ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து வேலைக்கு வேலையும் ஆச்சு, நமக்கு பொழுதுபோக்கியாச்சு, இடையில ஒரு நியூஸ் கூட நம்ம கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி அனைத்து வசதிகளும் இருக்கிறதுனாலதான் இன்னமும் நம்மளுடைய தொழிலாளர்கள் விரும்பி கேட்கக்கூடிய வானொலியா நம்ம ஆகாஷ்வாணி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா என் காதல ஏதோ ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கணும்,
1: என்னைய
0: பொழுது போக்கிக்கிட்டே இருக்கணும், வேலைக்கு வேலையும் எனக்கு நடந்துட்டு.
1: அது வந்து தட் இஸ் ரேடியோ. நகர்ப்புறங்கள்லயும் முன்னேறி வரக்கூடிய கிராமப்புறங்கள்லயும் அது ரேடியோ தான்.
0: அதனாலதான் இப்ப இருக்கிற இளைய தலைமுறையும் வானொலி கேட்கணும் அப்படிங்கறதுக்காக நியூஸ் ஆன் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடிடி தளமும் இருக்கு. அதுல வந்து நம்ம ஆடியோ வீடியோ எல்லாமே நம்ம கேட்டுக்கலாம், பாத்துக்கலாம். அதுக்கான வசதியும் செஞ்சுட்டு இருக்காங்க, அடுத்த ஜெனரேஷனை வானொலி கேட்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக.
1: அதனால நான் வரவேற்கிறேன்.
0: பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்த உடல் உழைப்பு தொழிலாளர்களா இருக்கட்டும், இல்ல அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் அதிக பேர் வந்து வானொலி கேட்கறாங்க அப்படின்னு நம்ம பொதுவா சொல்லுவோம். இப்ப அவங்களுடைய வாழ்க்கை முறை வானொலி கேட்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறி இருக்குன்னு ஒரு வழக்கறிஞரா நீங்க நினைக்கிறீங்க?
1: வானொலி கேட்கும் போது அவங்களோட வாழ்க்கை முறை ரொம்ப மாறி, ரேடியோலாம் கேட்டு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காங்க.
0: கண்டிப்பா இன்னமும் கிராமப்புறங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கயிறு கட்டில படுத்துட்டு நைட் ஒரு 10 மணிக்கு மேல ஒரு சவுண்ட கம்மியா வச்சுக்கிட்டு
1: வானொலி
0: அவங்களுடைய பிடிச்ச அந்த பழைய பாடல்களை
1: கேட்டுட்டு இருந்தாங்க.
0: உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் உண்டாயா மொட்டை மாடியிலயோ தனியா ஒரு
1: அப்பெல்லாம் பிக் ஃபேமிலி, இப்போதான் நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுது. அப்போ வந்து எங்க சித்தப்பா எல்லாம் எல்லாருமே ஒன்னா இருக்கும் போது மொட்டை மாடி கூட்டிட்டு
0: போயிடுவாரு,
1: ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ எடுத்துட்டு போயிடுவோம்
0: குடும்பத்தோட.
1: ஆமா, ஒரு சில பேர் கீழே படுத்துருவாங்க, ஒரு சில பேர் நாங்கெல்லாம் ஒரு மெஜாரிட்டி எல்லாருமே மேல பாய் போட்டு படுத்துட்டு மொட்டை மாடியில சென்னை 1 இந்த 10 மணிக்கு விரும்பி கேட்ட பழைய பாடல்கள் எல்லாம் போடுவாங்க, அது போட்டு விட்டுருவாங்க, நாங்கள் கேட்டே இருப்போம். 11 மணிக்கு நியூஸ் வரும், அதெல்லாம் அப்படியே கேட்டுருவோம். வானிலை அறிக்கை வரும். உண்மையிலேயே வானொலியை பாராட்டத்தக்கது என்னன்னா வானிலை அறிக்கை தான் சார். அந்த வானிலை அறிக்கை வந்து சொல்லும் போது இப்போ புயல் வரும், ரேடியோ கேட்டு சொல்லுடா அப்படின்னு எல்லாம் பெரியமா எல்லாருமே சொல்லுவாங்க. வானிலை அறிக்கை கேட்டு சொல்லு, இன்னைக்கு இருக்குதா மழை, நாளைக்கு வருமா, என்னைக்கு வரும், மழை போயிடுச்சா அப்படிலாம் கேட்பாங்க. அதனால வானொலிக்கு அந்த காலத்துல இருந்த ஒரு ஆதிக்கம் இருக்கு சார்.
0: இப்போ கேட்ட மாதிரி இப்ப அமைதியா ஒரு சவுண்ட் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பாட்டை கேட்போம் இல்லைங்களா, ஒரு மொட்டை மாடியில, அந்த மாதிரி அனுபவம் இருக்கிறப்ப நீங்க அதிகம் முணுமுணுக்கிற ஒரு பாடல்னா என்ன சொல்லுவீங்க? அந்த காலத்துல என்ன பாடல வந்து நீங்க அடிக்கடி முணுமுணுத்துட்டே இருப்பீங்க?
1: எம்ஜிஆர் பாட்டு, நான் ஆணையிட்டால், அப்புறம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த மாதிரி எம்ஜிஆர் பாட்டெல்லாம் எனக்கு.
0: பாடுவீங்களா?
1: பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளவா வராது சார்.
0: உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாடினா நாங்களும் கேட்போம்
1: பாட்டா. நான்

0: அப்புறம் நிகழ்ச்சி குறிப்பு, அதுக்கப்புறம் பக்தி பாட்டு, அப்புறம் நியூஸ் 6:30 மணிக்கு, அப்புறம் 7 மணிக்கு அந்த இது ஏதாவது அறிவியல் தகவல், அப்புறம் தமிழ், அப்புறம் டாக்டர் பேசுறது 7:25, அப்புறம் நகர்வலம், அப்புறம் மடல் மாணிக்கம், இன்று ஒரு தகவல். அதுதான் வானொலியினோட தாக்கம். எது ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா தென்கட்சி சுவாமிநாதனோட இன்று ஒரு தகவல். அததான் பெரும்பான்மையான மக்கள் விரும்பி விரும்பி விரும்பி விரும்பி கேட்கிறாங்க. அதுதான் நீங்க அது என்னைக்குமே அது ஆர்கைவ்ஸ்ல இது பண்ணணும். அந்த பழைய நாடகங்கள் என் கே மூர்த்தி, பார்வதி ராமநாதன், ஆர் நாகராஜன் இவங்கெல்லாம் நடித்த நாடகங்கள், அப்புறம் கூத்தபிரான் சார், இப்போ இருக்க சுதர்ஷன் சார் நடித்த நாடகங்கள்லாம் நீங்க போடணும். அதே மாதிரி அவங்க படித்த நாவல்கள் எல்லாம் வானொலி களஞ்சியத்திலிருந்து எடுத்து போடணும்.
1: கண்டிப்பாங்க. இப்ப நான் வந்து ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு ஆப்ஷனும் நானே கொடுத்துறேன் உங்களுக்கு. வானொலியில உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சினா நாடகம், பாட்டு, விவசாய நிகழ்ச்சி, இலக்கிய நிகழ்ச்சி, இல்ல நம்ம கர்நாடக இசை, இதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: எனக்கு முதல் நாடகம்,
1: நாடகம் தான்.
0: அதுக்கப்புறம் விவசாய நிகழ்ச்சி, இலக்கிய நிகழ்ச்சிகள் நிறைய பிடிக்கும்.
1: ரெண்டு ஆன்சர் சொல்லிட்டீங்க, ஒண்ணுதான் சொல்லணும்.
0: ஒண்ணுதான் சொல்லணுமா?
1: நாடகம் தான். அப்ப உங்களுக்கு
0: நாடகம் தான் முதல் நாடகங்கள். சமூக நாடகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரித்திர நாடகங்கள் ரெண்டாவது. வானொலியை வந்து விட்டுறக்கூடாது. சமூக ஊடகங்கள் வந்தாலும் கூட வானொலிக்கு தனித்தன்மை இருக்குது.
1: நிகழ்ச்சியில் நிறைவா ஒரு கேள்விங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வானொலியை எப்படி பயன்படுத்திக்கணும், ஒரு வழக்கறிஞரா சொல்லுங்க.
0: வானொலியில உதாரணமா மகளிர் வந்து அவங்களுக்குரிய சட்ட விதிமுறைகள் எல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் கேட்கணும். முதியோர்களுக்குரிய நிகழ்ச்சிகள்லாம் கேட்கணும்.
1: நன்றிங்க. இவ்வளவு நேரம் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில வானொலியோடு இணைந்து உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க.
0: நன்றி சார் உங்களோட உரையாடுவதற்கு.
1: நன்றிங்க சார். நேயர்களே, இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைதாப்பேட்டையை சேர்ந்த வழக்கறிஞர் பி தண்டபாணி அவர்கள் வானொலிக்கும் அவருக்கும் உண்டான தொடர்பு வந்து அழகா நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு. வானொலியோடு என்னென்ன அனுபவங்கள்லாம் அவர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தெளிவாவே சொன்னாரு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பா இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில டாடா பேபை சொல்லிட்டு கிளம்புறது. நான் உங்கள் வானொலி நண்பன் பா வாசுதேவன்.

0: எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எம்ஜிஆர் வந்து அவர் மக்களோட நம்பிக்கையை பெற்றதுனால அவர் மேல எனக்கு ஒரு மரியாதை உண்டு.
1: ஓ, நீதிமன்ற வழக்கறிஞரா இருக்கிறதுனால நிறைய பணிச்சுமைகள் இருக்கும், அதுக்கு இடையில வானொலிக்கு எப்படி டைம் ஒதுக்குறீங்க?
0: நைட்டு தான், நான் நைட்டு தான் முக்காவாசி கேட்பேன். 8:30 மாடிக்கிறதும் போயிட்டேன்னா வானொலி ஃபுல்லா 9:30-10 வரைக்கும் கேட்டுடுவேன், அப்புறம் தூங்கிடுவேன். அப்புறம் 5 ஆன எழுந்த உடனே வானொலி சுவிச் ஆன் பண்ணிடுவேன். சென்னை 1 போட்ட உடனே வந்தே மாதரம், நாகஸ்வரம்,

0: 8:44 திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். இது இரவு இசை இனிமை.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கங்க. உங்க பேரு?
2: பெரியா கவுண்டர்.
1: எந்த ஊருங்க?
2: திருச்சி மாவட்டம் முனப்பரவட்டம் அணியாப்பூர் பகுதியில் பாறைக்குங்கிற ஊர்.
1: சரிங்க. என்ன பாட்டுங்க?
2: பெரிய வீட்டுக்காரன் பட்டியம் வந்து பல்லாக்கு குதிரை.
1: ஓகே சார், நன்றி.

0: இரவு இசை இனிமையில் அடுத்து நம்மோடு. வணக்கம்.
1: வணக்கம், திருச்சி செல்வனிலிருந்து சரவணன் பேசுகிறேன் சார்.
0: சரவணன் சொல்லுங்க. சரவணன், என்ன பாடல் வேணும்?
1: ஆ சார், எனக்கு வந்து மீண்டும் கோகிலா படத்துல வந்து பொன்னானம் என்ற ஒரு பாட்டு வேணும் சார்.
0: அருமை சார், கேட்கலாம் பாட்டு.
1: ஓகே கேட்கலாம்.

0: இரவு இசை நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க சார்?
1: சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியிலிருந்து நடராஜ் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் சார். நம்ம நிகழ்ச்சி எல்லாம் சூப்பரா இருக்குதுங்க சார். போற பாட்டு எல்லாம் அருமையா இருக்குதுங்க சார்.
0: என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: சூரியன் படத்துல வந்து 18 வயசுங்கிற பாட்டு போடுங்க சார். எனக்கு கொடுத்தது ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றி நன்றி சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும், பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தவர்களுக்கும் நன்றி.

0: Today, children below 16 years of age are barred from owning social media accounts, with platforms required to implement age verification systems and child safety features. The measures are aimed at protecting children from harmful content, cyberbullying, and addictive online designs. Companies that fail to comply could face penalties of up to 10 million ringgit. So far, Australia, Indonesia and Malaysia have introduced restrictions on social media access for children, while Brazil has mandated stricter parental oversight and age verification measures. Several other countries, including France, Spain, Denmark, Greece, Austria, Germany, the United Kingdom, Norway and Turkey, are also considering similar safeguards for young social media users. The India Meteorological Department or IMD has issued an orange alert for thunder squall conditions over Rajasthan, Gujarat, West Madhya Pradesh, Odisha and coastal Andhra Pradesh till tomorrow. The weather agency has predicted heavy rainfall over interior Karnataka, Kerala, Mahe, Lakshadweep, Tamil Nadu, Puducherry and Karaikal tomorrow. Thunderstorms accompanied by lightning and gusty winds will be experienced in several parts of the country. The IMD has also predicted hot and humid weather conditions over Arunachal Pradesh, Assam, Meghalaya, coastal Andhra Pradesh, Nagaland, Manipur, Mizoram, Tripura, Odisha and sub-Himalayan West Bengal and Sikkim during the next 2 days. On to sports, 22 Indian rowers have been inducted into the Target Olympic Podium Scheme or TOPS Development Group ahead of the Asian Games to be held in Aichi, Nagoya, Japan later this year. Among those included are Paris Olympian Balraj Panwar, Asian Games silver medalist Arvind Singh and double medalist Jaswinder Singh. In a bilingual live phone-in program, Public Speak, tonight at 9:30 p.m., we will bring a discussion on staying safe during heat waves, precautions, preparedness and protection with Mr. D.R. Patnaik, Senior Scientist, IMD, and Dr. Rupali Malik, Department of Medicine, Safdarjung Hospital. Listeners can ask questions on the subject on telephone numbers 23717117 and 23314444, prefixing the Delhi STD code. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi and President of Myanmar U May Aung Lang hold talks in New Delhi. Emphasize upon preventing misuse of their territory against each other's security interests. India-Oman Comprehensive Economic Partnership Agreement becomes effective, giving duty-free access to Indian exporters on 98% of Oman's tariff lines. India and Australia to enhance defense industrial collaboration in futuristic technology research. Malaysia joins countries banning social media use by children below 16. And orange alert for thunder squall issued for Rajasthan, Gujarat, West Madhya Pradesh, Odisha and coastal Andhra Pradesh till tomorrow. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த தன்னுடைய பார்வையை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை கடந்து சாதனை படைச்சிருக்காங்க. அவங்களுடைய சாதனைகளா நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
4: நம்ம ஒரு வளர்ந்த பாரதம், முன்னேறிய நாடாகவும் நம்மை வந்து கட்டமைத்துக் கொள்வதற்கு அடிப்படையான ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று சொல்லுவோம். ஏழை பணக்காரர்கள் பாகுபாடு இன்றி அனைவரையும் உள்ளடக்க வேண்டும். அதே சமயத்தில் அனைத்து துறையிலுமான ஒரு வளர்ச்சி வேண்டும். ஒரு சில குறிப்பிட்ட துறைகளில் வளர்ச்சி, ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்குமான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறது, அவங்களுடைய பயனை அதுல வந்து அவர்கள் பெறுகிறார்களா என்பதையும் உறுதிப்படுத்துவது. நம்ம வந்து எப்படி இதை பார்க்கணும்னா, இந்த 12 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட காலம் தான். அதுல வந்து நிறைய வேலைகளை வந்து செய்ய முடியும். அதை அரசாங்கம் மிக தெளிவாக உணர்ந்து கொண்டு தனக்கான அத்தனை கரங்களையும் விரித்து அத்தனை துறைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு துறையிலுமாக என்ன முன்னேற்றங்களை கொண்டு வர முடியும், என்ன வந்து ஒரு சர்வதேச அளவில் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதற்கு நாம எப்படி

0: தயாராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையும் அக்கறையும் கொண்ட ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. அவர்கள் வந்து அதை கவனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும் ஒரு வளர்ச்சி வந்து தென்படும், அவங்களுடைய முன்னேற்றம் வந்து பெருசா தெரியும். இந்த 12 ஆண்டுகள்ல நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பரந்துபட்ட வளர்ச்சி. அந்த வளர்ச்சி வந்து 2 இடங்களில் தெரியுது. ஒன்னு, நம்மை போன்ற மக்களுக்கு அந்த வளர்ச்சி தெரிகிறது. நம்மை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய அயல் நாட்டினருக்கு அந்த வளர்ச்சி தெரிகிறது. இப்போ நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் எப்படின்னா, ஒரு வளர்ச்சி இருக்குது, ஆனா அந்த வளர்ச்சி வந்து எனக்கு வரல, என்னுடைய குடும்பத்துல ஏற்படல, என்னுடைய முன்னேற்றத்துக்கு ஏற்படல அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடும். ஆனால் அந்த சூழ்நிலை இப்பொழுது இல்லை. ஏதேனும் ஒரு பகுதியிலேனும் ஏதேனும் ஓர் இடத்திலேனும் கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியரும் ஒவ்வொரு இடத்திலும் வளர்ச்சியின் பயனை, அந்த சுவையை இவர்கள் கண்டிருப்பார்கள். வந்தே பாரத் ரயில் மாதிரியான ஒரு ரயில், முன்னாடி மெட்ராஸ் டு பெங்களூர் போறோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் போய் கொண்டிருந்த இடம், ராத்திரியெல்லாம் போய் கொண்டிருந்த இடம்லாம் வந்து இன்னைக்கு காலையில 6 மணிக்கு இங்க ட்ரெயினை எடுத்தோம்னா 10 மணிக்கு பெங்களூர் போயிடலாம். அங்க இருக்கக்கூடிய முக்கியமான பல தொழில்துறையினர் வந்து மதியம் வேளையில வந்து பல முக்கியமான சந்திப்புகளை எல்லாத்தையும் முடித்துக்கொண்டு மாலை வேளையில மீண்டும் ரயில் பிடித்து இரவு சென்னை வந்து சேர்ந்துகிறார். அப்போ இது மாதிரியான அதிவிரைவு ரயில்கள் நம்முடைய ஒரு வளர்ச்சியினுடைய வேகத்தையும் அந்த வளர்ச்சியினுடைய பயனையும் ஒவ்வொருவருமே துய்த்துக் கொண்டிருக்கிறோம். நிதானமாக யோசித்து பார்த்தோமே என்றால், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னவாதையா சூழ்நிலை இருந்தது, அன்றைக்கு இந்த அளவுக்கான ஒரு வேகமோ அல்லது டெலிவரியில இருக்கக்கூடிய நுட்பமோ இருக்கிறதா? யோசிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு அந்த வேகம் கிடைத்திருக்கிறது, துல்லியம் கிடைத்திருக்கிறது, எல்லா இடத்திலையும் அந்த ஒரு பொறுப்புணர்வு கிடைத்திருக்கிறது. எல்லாமே இந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கு. இப்போ ஏன் இதை செய்யவில்லை என்ற கேள்விதான் இன்னைக்கு வந்து பல பேர்கிட்ட இருக்குது. இப்ப நீங்க இன்னும் வந்து ஒரு அரசாங்கத்துல இருந்து ஏதோ ஒரு மனுவை செய்து கொண்டு இன்னும் அவங்க வந்து கையில தான் கொடுப்பாங்க டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா, இதை வந்து இன்னும் டிஜிட்டலைஸ் பண்ணாம இருக்கிறாங்க, இதை ஏன் இன்னும் நீங்க செய்யாம இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பழக்கப்பட்டதுனால நம்ம கேள்வி கேட்க தொடங்கிவிட்டோம்.
1: ஆன்லைன் பழகிட்டோம்.
0: நாம வந்து நேரடியா ஒன்ன போய் பார்த்து ஒரு இடத்துல மணிக்கணக்கில் நின்னு இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பழைய ஒரு விஷயமாகவும் நாம பேச தொடங்குறோம். ஒரு கல்லூரி அட்மிஷன் ஆனாலும் சரி, இல்ல பல்கலைக்கழகத்தினுடைய நேர்காணலா இருந்தாலும் சரி, விசா வாங்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அப்போ டிஜிட்டல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறது. அப்போ அந்த இடத்துல நாம வந்து அந்த வளர்ச்சியை நாம வந்து இயல்பாகவே எடுத்துக்கொள்ள தொடங்கிவிட்டோம். நாம வந்து இதனுடைய ஒரு வளர்ச்சியை பயனை நாம் பெற தொடங்கிவிட்டோம். அந்த பயன் வந்து நம்ம மனசுல, நம்ம இடத்துல, நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து கொண்டு வந்து சேர்த்து விட்டது. நாம இனிமே திரும்பி போக முடியாது. நாம இன்னும் இதுக்கப்புறம் என்னென்ன சேவையினுடைய தரம் எப்படி உயர்த்த முடியும்னு தான் நம்ம யோசிக்க முடியுமே தவிர, சேவையுடைய தரத்தை வந்து இனிமே கொண்டு நம்மளால வந்து குறைச்சு கொள்ள முடியாது. அதே மாதிரி பொருள்களுடைய அல்லது இந்த மாதிரி உற்பத்தியினுடைய தரத்தை நம்மளால குறைச்சு கொள்ளவே முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா, சர்வதேச அளவுல முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கப்பூரோட நம்ம வந்து ஒப்பிட்டு பேசுவோம், அல்லது நீங்க வந்து ஒரு நியூயார்க்கோட ஒப்பிட்டு பேசுவோம், இல்ல ஜப்பானோட ஒப்பிட்டு பேசுவோம். என்னன்னா அங்கெல்லாம் இவ்வளவு அபரிமிதமான வேகம் வந்து விட்டது, வளர்ச்சி வந்து விட்டது, அந்த மக்கள் தொகை இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய பெருநகரங்களை போய் பாத்தீங்கன்னாவே அதற்கு இணையாகத்தான் நம்ம இருக்கிறோம்.
1: நிச்சயமா, நீங்க சொல்லும் போது வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி பாத்துக்க தோணுது சார். முன்னாடி எல்லாம் மெட்ரோ ரயில் அப்படின்ற விஷயம் வந்து வேற எங்கேயோ வெளியில பாத்திருப்போம். இன்னும் கேட்க போனா இப்ப புல்லட் ரயிலே வந்து வெளிநாட்டுல பாத்திருப்போம், ஆனா இப்போ இன்னும் கொஞ்ச காலத்துல நம்ம நாட்டிலேயே வந்து அதற்கான காலகட்டங்களும் வரப்போகுது அப்படின்னும் போது அது ஒரு வளர்ச்சியோட அடையாளம் தான்.
0: நிச்சயமா, அதாவது எப்படி நான் இதை சொல்றேன்னா, அடித்தட்டு மக்களும் பயன்பெறக்கூடிய அளவில் இன்னைக்கு நாம வளர்ச்சி வேண்டும். அதுதான் வந்து அந்த வளர்ச்சியின் பயன் யாரை போய் சேர வேண்டுமோ, யார் அதனால் அதிகபட்ச பயனை பெறப்போகிறார்களோ அவர்களிடம் அது போய் சேர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அரசாங்கம் கடந்த 12 ஆண்டுகளாக செய்து வரக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், திட்டங்கள் வகுப்பது, அந்த திட்டங்கள் அடித்தட்டு மக்கள் வரை போய் சேர்வதற்கான வழிமுறையை காண்பது, அதன் வழியாக முழுமையான சேவையோ அல்ல முழுமையான ஒரு தன்மையோ முழுமையாக போய் சேர்வதற்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தருவது. அப்போ என்ன நடக்குதுன்னா, நான் வந்து எந்த விதமான ஒரு மன வருத்தங்களோடு இருந்தாலும் இந்த நாடு என் பக்கத்திலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் வேண்டுமானால் அந்த வேகத்திற்குள் இல்லாமல் இருக்கலாம், ஆனா என்னுடைய அடுத்த தலைமுறை, நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு ஒரு தலைமுறை என்று ஒரு கணக்கு உண்டு. அப்படி பாத்தீங்கன்னா முந்தைய தலைமுறையினருக்கு இது எல்லாமே புதுசா இருக்கும், ஆனா அவர்கள் பழக்க விட்டுட்டார்கள். இன்னும் பிந்தைய இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும். அப்போ இனிமே கொண்டு வரக்கூடிய தலைமுறையை இதை இயல்பாக எடுத்துக் கொள்வார்கள்.

0: இதுதான் இயல்பான வாழ்க்கை முறை, இதுதான் வழக்கமான முறை. இப்போ யாரும் திருமணத்திற்கு வந்து வீட்டுக்கு வந்து அழைப்புதல் எல்லாம் கூட வைப்பதே கிடையாது, எல்லாம் வாட்ஸ்அப்லயே வந்து திருமண அழைப்புதல் நடந்து கொண்டிருக்குது.
1: இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கூட நான் வந்து சமீபத்துல கேள்விப்பட்டது சார். என்ன அப்படின்னா, இந்தியாவோட யூபிஐ பண பரிவர்த்தனை வந்து அதிக அளவுல இருக்கு அப்படின்னு. அப்ப நான் யோசித்த விஷயம் ஒண்ணு என்னன்னா, முன்னாடி எல்லாம் நிறைய நம்ம கிட்ட சில்லற காசெல்லாம் வந்து இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில்லறையே வந்து இல்ல. ஏன்னா நம்ம வந்து எவ்வளவு ரூபாயை துல்லியமா ஒருத்தருக்கு செலுத்தணுமோ அதை செலுத்துறதுக்கு யூபிஐ அப்படின்ற ஒரு முறை வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இதெல்லாமும் கூட ஒரு நல்ல முன்னேற்றம் தானே.
0: ஆமா, இப்ப நீ ரொக்கமில்லா பொருளாதாரம்னு சொல்றோம், உலக அளவுல எந்த நாட்டிலும் இந்த அளவுக்கு விரிவான ஒரு ரொக்கமில்லா பொருளாதாரம் வெற்றி அடையவே இல்லை. நாம தான் அந்த இடத்துல முழுசா வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். அந்த வெற்றி அடைவதற்கான அடிப்படை காரணம் அந்த தொழில்நுட்ப அடித்தளத்தை வந்து இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அப்போ நாம வந்து இன்னைக்கு யார்கிட்டயாவது வந்து யூபிஐ இல்லையான்னு தான் நம்ம கேட்கறமே தவிர, நம்மகிட்ட கேஷ் இல்லங்க அப்படிங்கறதுதான் நம்ம இன்னைக்கு எப்படி நம்ம தயக்கத்துக்கு வந்துட்டோம்னா, ஒன்னும் யூபிஐ இல்லையான்னு கேக்குறோம், இல்ல யாராவது ரொம்ப வலியுறுத்தி நம்மகிட்ட பணம் கேட்டோம்னா, அப்பா நான் பணமே கொண்டு வரல, என்கிட்ட பணமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேசுறோம். அப்போ ஒரு தலைமுறையினுடைய சிந்தனை போக்கையே இன்னைக்கு வந்து நம்ம முழுசாக இந்த அரசாங்கம் மாற்றி இருக்கிறது. கையில் பணம் வைத்துக் கொள்ள வேண்டாம், நீங்கள் அத்தனை சேவைகளையும் பெற முடியும், அத்தனை பொருட்களையும் வாங்க முடியும், அத்தனை சுவைகளையும் உங்களால் வந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கறதுக்கு உங்களுடைய ஒரு மொபைல் போனே அதற்கான உங்களுடைய மணிப்பர்சாக மாறிவிட்டது அப்படிங்கும் போது இது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஒரு கால ஓட்டத்தோட நாம இன்னைக்கு யாரும் திரும்பி பார்க்கல. ஏதாவது இப்ப நமக்கு நேரம் கிடையாது, நம்முடைய வேகமான ஓட்டத்தின் நடுவில் நம்முடைய வாழ்க்கையினுடைய அழுத்தத்தின் காரணமாக நம்ம திரும்பி பார்ப்பதில்லை. நம்ம வந்து இன்னும் சொல்ல போனா இந்த நூற்றாண்டினுடைய தொடக்கத்தை கூட நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாலும், முதல் பத்தாண்டுகளுக்கு இருந்த ஒரு சூழ்நிலைக்கும் அடுத்த மூணாவது பத்தாண்டுக்கு நம்ம வந்துட்டோம் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து கடந்த 12 ஆண்டுகள்ல வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய வேகமான முன்னேற்றம், பயன்பாட்டு ரீதியாக, மன ரீதியாக, நம்முடைய சௌகரியத்தின் ரீதியாக நாம அதை வந்து ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டோம். அப்ப இயல்பாகவே இது வந்து ஒரு கல்ச்சுரல் மாற்றத்தை வந்து உருவாகி இருக்கிறது. அரசாங்கத்தை இன்னும் வந்து நம்ம ஏதாவது வகையில ஏமாற்றுவோம்னு யாராவது நினைச்சாங்கன்னா அதுவும் முடியாது. அது எல்லாமே அரசாங்கத்திற்கு வெளிப்படையாக தெரியும் என்பது எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது. அது எல்லா இடத்துலயுமே இயல்பா தொழில் பண்ணணுமோ, அதற்கு என்ன வரி கட்டணுமோ, என்ன விதமான வாழ்க்கை முறைக்கு நம்ம வந்து தயாராகணுமோ அது தயாராகிட்டு போவோம். நம்ம என்ன லாபம் சம்பாரிச்சு நல்லபடியா வாழணுமோ அதை வாழ்வோம். அதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த ரயிலும் எல்லாருக்குமான ஒரு சமநிலையை ஏற்படுத்தியதாக சொல்வார்கள். அதே மாதிரி இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் அப்படிங்கிறது பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத சமநிலையை வந்து இன்னைக்கு உருவாக்கி கொண்டே இருக்குது. கையில பணம் இருக்கு இல்ல அப்படிங்கிறது, சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்க முடியலங்கிறதெல்லாம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி பயன்படுத்துவது என்னும் வரும்பொழுது இன்றைக்கு இது அத்தனையுமே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. இது வந்து ஒரு சிக்னிபிகண்டான சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நமது இந்திய மக்கள் மனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றம். இப்ப சமீபத்தில் என்ன நண்பர்கள் எல்லாம் பேசும்போது, இவங்கெல்லாம் நீங்க அமெரிக்காவுக்கோ வேற நாட்டுக்கெல்லாம் போகும்போது சொல்லக்கூடிய முதல் செய்தி என்ன, இங்க யூபிஐயே இல்லங்க, நம்ம எல்லாத்தையும் திருப்பியும் வந்து பேங்க்ல போய் செக் கொடுத்துதான் நம்ம வாங்க வேண்டியது இருக்குன்னு அதை அழுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா என்னன்னா, இந்த மாதிரியான சலுகைகள் வந்து இல்லமானியான வசதிகள் வந்து இந்தியாவில இருக்கு, இங்கேயே இல்ல, இவ்வளவு பெரிய வளர்ந்த நாடான இந்த குடத்துல கூட இல்ல அப்படின்னு ஒரு ஒப்பிட்டு பார்த்து அழுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட இன்னைக்கு நிறைய நபர்கள் மாறிவிட்டார்கள். என்னன்னா, இது அவ்வளவு தூரம் எளிமையாக கைக்கருகே வந்துவிட்டது. அப்ப நாம வந்து இந்த முன்னேற்றங்கள் அத்தனைக்குமே 12 ஆண்டுகால அரசனுடைய ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்திய சாதனையாக, வெளியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப மாற்றம், வெளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இதர வசதிகள் எல்லாம் நிச்சயமாக தேவை, அதையெல்லாம் வந்து சமூக ரீதியாக ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள். ஆனால் அடிப்படையாக மக்கள் மனத்தில் அரசாங்கம் வளர்ச்சியினுடைய பலனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது, அதனால் நாம் வளமாக இருக்கிறோம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அதை வந்து உணர்கிறான். அதுதான் இதுல கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக நான் பாக்கிறேன்.
1: நிச்சயமா சார், மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இப்போ இப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு சிறப்பான செயல் திட்டம் அப்படின்றது அவசியம். செயல் திட்டமே இருந்தாலும் கூட அதை செயல்படுத்தக்கூடிய விதம் அப்படின்றதும் அவசியம். இது ரெண்டும் இருந்ததுனால்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து குறிப்பா நீங்க குறிப்பிட்ட மாதிரி டிஜிட்டல் கட்டமைப்பு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அவருடைய பயன்பாடும் அவசியமா இருக்கு. அது இல்லாம சாலை கட்டமைப்பு இது போன்ற கட்டமைப்புகளும் கூட பாத்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
0: ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு துறையிலையும் வந்து அந்த வளர்ச்சி வந்து வெளிப்படுகிறது. அந்தந்த துறையில செய்யப்படக்கூடிய முதலீடுகள் அதற்கான பலனை கொண்டு வந்து கொடுக்கின்றன. இப்ப உள்கட்டுமான வளர்ச்சி, இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா சாலை வசதிகள், இப்ப நிதின் கட்கரி அவர்கள் வந்து கடந்த 12 ஆண்டுகளாக என்ன செய்திருக்கிறாருன்னா, ஒரு காலத்துல ஒரு நாளைக்கு வந்து குறைந்தபட்சம் நீங்க ஒரு 10 கிலோமீட்டரே போடுறதோ இல்ல

0: 5 கிலோமீட்டர் சாலை போடுவதே ஒரு மிகப்பெரிய சிரமமான காலகட்டத்தில் இன்றைக்கு அவர் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 35 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளை வந்து அமைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க மிக வேகமாக அதுல வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை நாம நகர்மயமாக்குதலை நாம செய்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். சாலை போடுவது என்றால் என்னன்னா, நீங்க நகரத்துக்கும் கிராமங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்கிறோம், அதற்கான பயண நேரத்தை குறைக்கிறோம், இன்னும் சௌரியத்தை நம்ம வந்து அதிகப்படுத்துகிறோம். இது வந்து நம்ம கண்ணெதிரில் நம்ம சாலையில பார்க்கிறோம். அந்த சாலைகள் வந்து இன்னைக்கு தேசிய அளவில் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா வரைக்கும் மிக சாதாரணமாக பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு சாலைகள் வந்து விரிவடைந்து விட்டன, அகலமான சாலைகள் ஆகிவிட்டன, எத்தனை பாலங்கள் வந்து விட்டன, அதே மாதிரி எல்லா இடத்திலையும் அதாவது அதில் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் பயனுடையதாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள், அதனுடைய பயனை தூக்கிறார்கள் என்பதுதான் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம். சாலைகள் வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்குன்னாவே நாடு அதற்கான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக பெறும். மக்கள் வந்து அந்த குறுகிய காலத்திலேயே நாம வந்து வேகமாக போய்விட்டு வர முடியும் என்ற நம்பிக்கையெல்லாம் வந்து சாலைகள் நன்றாக ஆகிவிட்டால் அதில் போகக்கூடிய வாகனங்கள் நிச்சயமாக அதிகமாக பெருக்கம் எடுக்கும், அதில் போகக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், அப்ப அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சி என்பது மிக அதிகமாக இருக்கும், வருவாய் என்பது அதிகமாக இருக்கும், பொருளாதார சுழற்சி என்பது அதிகமாக இருக்கும். இதே மாதிரிதான் நம்முடைய ரயில்வே டிராக்ஸும் இன்னைக்கு வந்து உலக அளவில் பாத்தீங்கன்னா மிக வேகமாக நம்ம புதிய ரயில் பாதைகளை உருவாக்குவதிலும், ரயில் பாதையை வந்து மின்மயமாக்குவதிலும், ரயில் பாதையில வந்து கவச்சுமாரியான திட்டங்களை போட்டு அங்க ஏற்படக்கூடிய விபத்துகளை வந்து முழுசா தடுக்கிறதுக்குமான முயற்சியை செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கத்திலிருந்து விலங்குகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதிவேகமான ரயில்களை நாம வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம், எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இருக்கிறோம். ரயில்வே அப்படிங்கிறது இன்னைக்கு அவ்வளவு ரோபஸ்டான ஒரு துறையாக மாறி இருக்கிறது. மிக குறைந்த நேர பயணம், நல்ல சௌரியமான பயணம், அதே சமயத்தில் அதனுடைய சேவையின் தரம் உயர்ந்திருக்கின்றன. இது எல்லாவற்றையுமே இன்னைக்கு சாலையை போலவே நம்முடைய ரயில் பயணம் மாறி இருக்கிறது.
1: அம்ரித் பாரத் திட்டம் அதை கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரயில் நிலையங்களும் கூட மேம்படுத்தப்படும்.
0: ரயில் நிலையங்கள் வந்து இன்னைக்கு எப்படி மாறிக்குன்னா, அதனுடைய வசதிகள் வந்து மேம்பட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்தில் அதுல வந்து குறிப்பிட்ட இடங்கள் ஒன் ப்ராடக்ட் ஒன் பிளேஸ் இதெல்லாம் கொண்டு வந்தேன், அது ஒரு மிகச்சிறப்பான வணிக மையங்களாகவும் இன்னைக்கு மாறி இருக்கின்றன. அப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் தயாரிப்புகளுக்கு விற்பனை செய்வதற்கு அவர்களுக்கு வந்து அங்கே ஒரு சின்ன அங்காடி கிடைக்கிறது. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, மக்கள் கூடக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய இயல்பான ஒரு பொருளாதார வர்த்தக முன்னேற்றத்தையும் ரயில்வே நிலையங்கள் வந்து உருவாக்கி கொடுத்திருக்குன்னா நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமிடல நடந்து கொண்டிருக்கு.
1: நேயர்களே, மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2 பாகத்தை நாளை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: திருச்சி மத்தியாலய 936 கிலோஹெர்ட்ஸ் இணைய ராகத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம்.

நாம் இணைந்திருக்கின்றோம். திருச்சி மத்தியிலே 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றிரவு 10 மணிக்கு அரங்கி செய்தில் டிவி சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. டிவி ராமானுஜாச்சாருள் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். இனிய பாடல்களின் அணிவகுப்பாய் நாம் இணைந்திருக்கின்றோம். திருச்சி மத்தியிலே 936 கிலோஹெர்ட்ஸின் இனிய ராகத்தில்

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திருச்சி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைத்திருக்கின்றோம் இணைய ராகத்தில்.

இணைந்திருந்தோம் இதுவரை 936 கிலோஹெர்ட்ஸின் இனிய ராகத்தில் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 10 மணி. இப்பொழுது கேட்கலாம் அரங்கிசை. இன்று இதில் டிவி சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு, டிவி ராமானுஜா சாருல் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையின் தொடக்கமாக ஏக ரத்னம் என தொடங்கும் துளசிவனம் சாகித்யம், ராகம் ஹிந்தோளம் ஆதி தாளம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியாலை 9:36 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அரங்கிசை. இன்று இதில் டிவி சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். டிவி ராமானுஜாச்சாருலு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில் தொடர்வது சாரசமுகி, முத்தையா பாகவதர் இயற்றியது, கௌடமல்கர் ராகம் ரூபகதாளம்.

0: இதுவரை இன்றைய அரங்கிசையில் டிவி சங்கரநாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டிவி ராமானுஜாச்சாருலு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நேர்களே, உங்களின் நினைவிற்கு நாளை இரவு 10 மணிக்கு அரங்கிசையில் பாலக்காடு கேவி நாராயணசுவாமி அவர்களின் பாட்டு இடம்பெறவிருக்கிறது. நாகையார் முரளிதரன் அவர்கள் வயலின், வி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. திருச்சி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் இன்ப ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் எமது இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு மீண்டும் இதே அலைவரிசைகளில் நாளை காலை மணி 5:45 தொடங்கும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.